நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை, ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.

0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன், மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
1: அன்பிலான் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு.
0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன், மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும்

மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக
1: சௌபாக்ய கணபதியை சார்ந்து துதி செய்பவர்க்கு

0: 6:18 நிமிடம் ஆயிற்று. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி நேரம்.
0: பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல் வர இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 6:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவா

0: அவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.

உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ள வரதராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும். எது? கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை கண்டுபிடிங்க. உணவே மருந்துன்னு நம்ம மூத்தோர் மனசுல வச்சு செயல்பட்டாங்க. ஆனா இன்றைய காலநிலை எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கு. அவசரமான காலகட்டம். உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாதது, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறதுன்னு பல காரணங்கள்னால நமது உடல் எடை அதிகரிக்குது. உடம்பு எடை அதிகரிச்சதுன்னா அந்த எடைய தாங்கிறதுக்கு நமது காலில் தெம்பு இருக்காது. அதனால தான் மூட்டு வலி அது இதுன்னு வருது. எப்பவும் நம்ம உடம்பு எடை அதிகரிக்காம பார்த்துக்கணும். சிலருக்கு எலும்பு எடையே அதிகமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பார், ஆனால் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். எலும்பு வெயிட்டு தான் காரணம். உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கு கால் வீக்கம் போன்ற பாதிப்புகளும் வரும். நமது உடலில் உள்ள எலும்பின் எடையை அதிகப்படுத்தணும். உடம்பை தாங்கக்கூடிய அளவுக்கு எலும்பை தயார் பண்ணணும். இதற்கு கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து மிக முக்கியமானது. மனித உடம்பின் கட்டுமான ஊட்டச்சத்து கால்சியம். மற்ற தாதுக்களை விட உங்கள் உடம்புக்கு கால்சியம் தேவை அதிகமாக உள்ளது. வரதராஜன் ஐயா, உங்களுடைய அன்றாட கால்சியம் சத்து உட்கொள்ளல் எந்த அளவுல இருக்குது? பெரியவங்கெல்லாம்

0: ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் எடுத்துக்கணுமா? 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் உட்கொள்ளணும். அதாவது அவர்களது உணவில் கால்சியம் சத்து சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். 4 லிருந்து 18 வயசுடைய குழந்தைகள் தினமும் 1300 மில்லிகிராம் கால்சியம் எடுத்துக்கணும். பால் என்பது மிக முக்கியமான கால்சியம் சத்து மிகுந்த உணவுப் பொருள். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வெத்தலைப்பாக்கு போடுவாங்க, அல்லது சாப்பிட்டு முடித்த பிறகு தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதாவது வெத்தலை அதில் சுண்ணாம்பு தடவி பாக்க வச்சு மடித்து சுருட்டி வாயில் போட்டு மென்னுட்டு முதல்ல ஊர்ன உமிழ்நீரை துப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுவதை மிழுங்கிடுவாங்க. சுண்ணாம்பு என்பது கால்சியம். அதே போல் பச்சை பீன்ஸ் காய், 100 கிராம் பச்சை பீன்ஸில் 140 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். இது மனித உடம்புக்கு மிகவும் நல்லது. செரிமான அமைப்பின் அழுத்தத்தை குறைக்கவும் விரைவாக ஜீரணமாகவும் பச்சை பீன்ஸை நல்லா வேக வைக்க சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி 100 கிராம் பாதாம் பருப்பில் 60 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். அப்புறம் அத்திப்பழம், எள்ளு, புரக்கோலி ஆகியவற்றிலும் கால்சியம் சத்து ஓரளவுக்கு நிறைய இருக்கு. வரதராஜன் ஐயா, இந்த உணவு வகைகளை முறையா அறிவுரைப்படி உட்கொள்வதன் மூலம் எலும்பு உறுதித்தன்மை பெறுவதுடன் உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. நிலக்கடலை மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மிகவும் விருப்பமா நிலக்கடலையை சாப்பிடுவாராம். அந்த நிலக்கடலை பயிரை விவசாயிகள் மானாவாரி 20 வருஷத்துல 2 முறை சாகுபடி செய்வாங்க. எப்போ பயிர் செய்தாலும் விதைத்த 45வது நாள் 2வது களை வெட்டுவாங்க. இந்த சமயம்தான் கடலை பயிரிலிருந்து நிலத்துக்குள்ள விழுது இறங்கும். அந்த விழுதுல தான் காய்கள் உருவாகும். 40-45 நாள்ல 2வது களை வெட்டும் சமயம் ஏக்கருக்கு 150-160 கிலோ ஜிப்சத்தை போட்டு களை வெட்டி மண் அணைப்பாங்க. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட், சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் நிறைந்ததுதான் ஜிப்சம். காய்கள் பருப்பு திரட்சியா இருக்கவும் எண்ணெய் அளவு அதிகரிக்கவும் கட்டாயம் ஜிப்சம் போடணும். ஆக மனிதனுக்கும் தேவை, பயிர்களுக்கும் தேவை கால்சியம் சத்து. கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை நிலக்கடலை தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. ஸோ சாட்டர்டே அது உமா காலங்காத்தால வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே பினாஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பாட்டெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து லைன் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்து ஒரு ஃபேஸ்புக் கேள்வியும் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக எஸ் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது. அண்ட் இந்த பாடலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் கேட்டுருவேன். ஸோ கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இது ரெயின்பே FM 101.4 இல்லாம இசமது உள்ள

அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக நேரம் சிறை 7:06 ஆயாச்சு. சோ இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஃபேஸ்புக் கேள்வி ஒன்று வந்து உங்களுக்காக கேட்க போறேன். சாட்டர்டேவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, கேள்வி கேட்பேன், நான் வந்து நியாயமா நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி. சோ இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாக் சலசந்தி, சோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் வந்து அடடா எவ்வளோ அருமையா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஓகே இப்போ சொல்லிட்டேனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரி ஓகே, பாக் சலசந்தியை கடந்து சாதனை படுத்த மிக இளம் வயது நீச்சல் வீரர் யார்? சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கு, ஏதோ தண்ணியை பற்றி பிச்சுட்டுக்காமா, சூப்பராக இருக்கு. ஓகே, நீச்சல் நீச்சல் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயது நீச்சல் வீரர், ஓகே, இந்த பாக் சலசந்தியை வந்து கடந்து சாதனை படைச்ச மிக இளம் வயது நீச்சல் வீரர் யார்? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஆல்ரெடி நான் வந்து போஸ்டாக என்னுடைய கேள்வியை போட்டேன். ஸோ கமெண்ட்டாக நீங்கள் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக போங்க. இது வரைக்கும் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பேஜை ஃபாலோ பண்ணியா? ஏன் ஏன் திரும்ப வந்து போங்க, போயிட்டு அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இம்மீடியட்டாக என்னென்ன ஷோ நடக்குது, என்னென்ன நடந்துட்டுருக்கு வந்து ஆன் டைம் உங்களுக்கு தெரியும். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக வந்து தலைவன் தலைவி திரைப்படத்துக்காக போடலாந்தீவை கேட்டு ஸ்டே டியூன்.

0: வாட் அ பியூட்டிஃபுல் சாங் அப்படின்ற மாதிரி பிரதீப் குமாரும் தியோ அவர்களும் வந்து சேர்ந்து பாடின ஒரு பாட்டு விவேக் அவர்களுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில கேட்டு முடிச்சாச்சு. தலைவன் தலைவி திரைப்படத்துக்காக 7:11 ஆயாச்சு. ஸோ சூப்பராக சமயம் அந்த அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு நம்ம ஷோவில். இன்னும் மாதிரியான பாட்டெலாம் போடுற வினாசினி வா வர்ற மாதிரிமா அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பரான ஒரு மெலடி ட்ராக் தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்த பாட்டை வந்து யார் வேணா யாருக்கு வேணா டெடிகேட் பண்ணிக்கோங்க, போங்க உங்களுடைய விஷயங்க அப்படின்ற மாதிரியே விட்டாச்சு. ஸோ நான் கேட்டிருக்கேன் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே நீங்கள் அழகாக உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். வாக் ஜலசந்தியை கடந்து சாதனை படைத்த மிக இள வயது நீச்சல் வீரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய அப்படி இந்த கடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி அதுதாங்க அந்த வாக் ஜலசந்தி அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்த வந்து நீச்சல் மூலமாக கடந்திருக்காரு ஒரு இளம் நீச்சல் வீரர். சோ அவர் பேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்கேன். சோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பதில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சோ நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே வந்து எழுப்பி விடுங்க. எல்லாரையும் சாட்டர்டே என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு, அங்க கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்ல வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடே சூப்பரா வந்து நீங்க வந்து எல்லாரையும் திரட்டி பதில்களை சொல்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில அடுத்ததாக முகமூடி திரைப்படத்துக்காக போடலாம் தீவே கேட்டு ஸ்டே டியூன்.
1: என்னடா பொண்ணுவ அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா, எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

7:17 ஆயிட்டு இருக்குது. எஸ் ஆலப்ராஜு அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல சமையான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு முகமூடி திரைப்படத்துக்காக. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ் வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில பேசிட்டு இருக்குது நான் உங்க ராஜபினா. ஸோ நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு நிறைய பேர் பதிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாக் ஜலசந்தியை கடந்து சாதனை படைத்த மிக இள வயது நீச்சல் வீரர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஏன் பாட்டுலாம் சூப்பரா இருக்குமா அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பதில்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ் அலிநகரம், எஸ் மகாதேவன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், சந்திரசேகர் சேகர், ரேவதி ராஜன், பாபு, பி கே பூபாலன், பாலா, அன்புராணி, விஜயகுமார், நரேஷ்குமார், வைஷு, ஏ ஹரிஹரன், கண்ணன் பி, இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் யார் யார் என்னென்ன எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரோமியோ திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜின் மக்களை இதில் இந்த எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ள

கபில் கபிலன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, கார்த்திக் நேதா அவர்களுடைய வரிகள்ல அவ்வளவுதாங்க, சூப்பரான ஒரு பாட்டுங்க. ரோமியோ திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 7:24 ஆயாச்சு. நம்ம கேட்டிருந்த ஃபேஸ்புக் கேள்விக்கு நிறைய நேயர்கள் வந்து பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் வணக்கம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். வீரதுரை அவர்கள், ஆனந்த முருகன், சிவன் அருண், அதுக்கப்புறம் கதிரவன், ஏ ராமகிருஷ்ணன் கொழுமங்கலத்திலிருந்து, மணலி பெரிய சேக்காடுலேருந்து ஜெயக்குமார், பிரபு வீரா, புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன், அதுக்கப்புறமா பத்மா சவுந்தரராஜன், ஹெச்பி உச்சேகவுடா அழகாபுரம் கிராமத்திலிருந்து, விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், ஆர் ரமா அவர்கள், ராமச்சந்திரன், கே எம் திருவண்ணாமலையிலிருந்து கந்தசுவாமி, மாலினி தேவி அருணாச்சலம், புருஷோத்தமன் எஸ், கேசவன் காஞ்சிபுரத்திலிருந்து, சூளை ரீஜா மனோகரன், இந்த மாதிரி நிறைய நேயர்கள் இன்னும் வந்து பதிலளிச்சிருக்காங்க. நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு பார்த்துலாம். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி திருமணம் என்னும் நீக்கா திரைப்படத்துக்காக பாடலாம் திவே. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்டின் மக்கள் இதுரை 101.4 சமதோலு.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவரு பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார். ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார். ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டீங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள்

0: உடம்பை விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவள தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசுல தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ள உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அது இப்போ எவ்வளவு மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக அவர் பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:34 ஆயாச்சு. நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ் வணக்கம், சென்னை நிகழ்ச்சி. நான் பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே பின்னாஸ். பாக் ஜலசந்திய கடந்து சாதனை படைச்ச மிக இளம் வயது நீச்சல் வீரர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சோ அந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வெரி குட் மார்னிங் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ வி எஸ் ஐயப்பன் அவர்கள், பிரகாஷ் டிபிஎஸ், மகேஷ் அபி, பூபாலன், பன்னப்பாளையத்திலிருந்து உஷா ராணி, ஹேமலதா, மஸ்தான் ஷேக், நாகராஜ் பி, முருகன், வி மோகன், கமலவரதன், சிவகுமார், கல்யாணி திருப்பூர்லேருந்து, ரோசையா ராணிப்பேட்டையிலிருந்து, எம் சேகர் அவர்கள் மதுரையிலிருந்து, சோ சண்முக சுந்தரம் அவர்கள், சோ இவங்க எல்லாருமே வந்து பதில்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பூலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. சூப்பர்ல, ஓகே, நன்றிமா, நன்றி நன்றி. அண்ட் அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து அங்காடி தெரு திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா, எஸ் காலங்காத்தாலேயே வந்து நீ இவ்வளவு மெலடியா கொடுத்தீங்களேமா டார்ச்சர் பண்ண அப்படின்னு கேக்குறீங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான பாட்டெல்லாம் வந்து கொடுக்க போறேன். சோ இதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஹாப்பியா தான் இருக்கும். சோ கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு. அது எல்லாமே நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அங்காடி தெரு திரைப்படத்துக்காக நான் சொன்ன மாதிரி பாடலாம் அதுவே கேட்டு ஸ்டே டியூன்.

ரஞ்சித், வினித் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஜானகி ஐயர் இவர்களுடைய சூப்பரான காம்போல வாய்ஸ்ல ஒரு சாங் கேட்டோம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, விஜய் ஆண்டனி அவர்களுடைய சூப்பரான இசையில அங்க அடி தெருவு திரைப்படத்துக்காக 7:40 ஆயாச்சு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. பாக் ஜலசந்தியை கடந்து சாதனை படைச்ச மிக இளம் வயது நீச்சல் வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அண்ட் அதுக்கு வந்து நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலச்சந்திரன், பாலசுப்ரமணியன், அதுக்கப்புறம் அசோகன், வரதன் ஏ, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், சுப்பிரமணி, மனோஜ், சபரி, அதுக்கப்புறம் பி எஸ் மணிபாலு, ரவி சந்திரன், அதுக்கப்புறம் ஜெரோம் சிங். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அந்த பாட்டெல்லாம் பாடினது நான் கிடையாது, அதனாலதான் நல்லா இருக்கு போல இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து அடுத்ததாக வெற்றிவேல் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வருது. அண்ட் இந்த பாடலை தொடர்ந்து நீங்களும் வந்து இன்னும் பதில் அனுப்பல அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள போனீங்கன்னா டாங்னு நான் போட்டிருக்க போஸ்ட் வந்து மேலே தெரியும். ஸோ கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லிடலாம்.

கோஷல் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, டி இமான் அவர்களுடைய இசையில, யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல சூப்பரான ஒரு சாங் வெற்றிவேல் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சார் 7:46 ஆயாச்சு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஆமா, அப்படிதான் வந்து சூப்பரா வந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் மனசை டிஸ்டர்ப் பண்ணணும் தாங்க தோணுது. சா, என்ன இது, பாக்ஸ் அலசந்தியை கடந்து சாதனை படித்த மிக இள வயது நீச்சல் வீரர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த கேள்விக்கு நிறைய நண்பர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சோண்டு டைம் இருக்கு அப்படின்றதுனால நீங்களும் இன்னும் பதில் சொல்லாம இருக்கீங்கன்னா ஓகே, ஒரு ட்ரை கொடுத்து தான் பாருங்களேன். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிக்கலாம். இது வரைக்கும் நீங்க வந்து நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இம்மிடியட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சோ நம்ம நிகழ்ச்சியினுடைய பாடல், அடுத்த பாடல் கொடி திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன்.

ஆனந்தன் ஸ்வேதா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, விவேக் அவர்களுடைய வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில கொடி திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சே. நேரம் சரி 7:51 ஆயாச்சே. நம்ம கேட்டு இருந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லாங்க. ஸோ கொஞ்சம் பேரை வந்து நான் வந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, மந்தவேலி விநாயகம் அவர்கள், அதுக்கப்புறம் முருகேசன், மாலவன் அன்பு.

எச்எம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம் அவர்கள், பூக்கடையிலேருந்து மணி, அதுக்கப்புறம் மாலினி மாலினி அருணாச்சலம், அதுக்கப்புறம் மயிலையிலேருந்து பட்டாபி அவர்கள், பிஎஸ் பாலு, பிஎஸ் மணி பாலு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ மேக்ஸிமம் எல்லாரும் வந்து சரியான பதில் தான் வந்து சொல்லியிருந்தீங்க, அதுக்கே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சோ பாக் ஜலசந்தியை கடந்து சாதனை படைச்ச மிக இளம் வயது நீச்சல் வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இஷாந்த் சிங் அவர்கள், எஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தவர்கள். சோ இவர் தான் வந்து நம்ம இளம் வயது நீச்சல் வீரர். சோ இந்த கேள்விக்கான பதில் வந்து இவர் தான். சோ இனிமே யாராவது உங்களை பார்த்து பாக் ஜலசந்தியை கடந்து சாதனை படைச்ச மிக இளம் வயது நீச்சல் வீரர் யாருன்னு கேட்டா, அழகா நீங்க எல்லாரும் இஷாந்த் சிங் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லலாம். சோ சரியான பதில் சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எஸ், பதில் சொல்ல ட்ரை பண்ண எல்லாருக்கும் மிகவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக தாரை தப்பட்டை தெரிவிப்பதுக்காக பாடலாந்தி வைக்கேட்டு ஸ்டேட்.

நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சோ சூப்பராக கேள்வி கேட்டிருந்தோம், சமையாக நீங்க எல்லாரும் பதில் சொன்னீங்க, அழகான பாடல்கள்லாம் கேட்டும். இன்னும் வந்து தொடர்ந்து நம்ம ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டே இருங்க, நிறைய பாடல்கள் நிறைய ஷோ அப்படியே சூப்பரா கலக்கலாம் வந்து எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்மளோட நிகழ்ச்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சகா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஸ்டேடியம் மக்களே 8:02 ஆயிட்டே இருக்கும் போது நான் ஓடோடி வந்து விடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லைம்மா, இனிமேதான் வந்து எந்திரிக்க போறேன். சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு பழப்பழனு கிளம்பி இன்னைக்கும் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. நான் வந்து அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பஸ்ல ட்ரெயின்ல அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்கேம்மா. கேப்ல எல்லாம் அப்படின்றவங்கலாம் வந்து அப்படியே வாணாங்க, மைண்ட் அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரியான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஷோ அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே இந்த பாட்டை கேட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூள மக்களே, நான் உங்க ஆர்ஜே பென்னாஸ்.

பழனி அவர்களோட வாய்ஸ்ல வைரமுத்து தேவா அவர்களுடைய காம்போல சூப்பராக நேருக்கு நேர் திரையிடுறதுக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சில 8:10 ஆயாச்சு. நீ என்ன வேணா சொல்லுமா, இதெல்லாம் வந்து ஜென்சிக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுமா. என்ன மாதிரியான ஒரு பாட்டை சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்த பாட்டு கண்ணோடு காண்பது எல்லாம் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூனாக இருங்க மக்கள்லேயே.

0: பாடல் வரப்போது ஒரு குட்டி பிரேக் அப்புறம் கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

கே மகதி, சின்மை அண்ட் டிமி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில செல்லமே திரைப்படத்துக்கா சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரி 8:36 ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க, அதாவது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அதுவும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பசங்க வந்து காலேஜுக்கு சேர போகிறாங்க, அதுவும் வந்து நம்ம வந்து இந்த கால்நடை மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு குட்டி அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மற்றும் பிடெக் இது படிக்கிறதுக்கான ஒரு குட்டி அறிவிப்பு உங்களுக்காக. 2026-27 கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, அதாவது பிவிஎஸ்சி ஏஹெச் உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, அதாவது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக்ல வந்து பால்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்பம் பட்டப்படிப்பு, அதாவது பிடெக்ல வந்து டெய்ரி டெக்னாலஜி, இந்த இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை விண்ணப்பங்கள்லாம் வந்து நீங்க சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, HTTPS:// www.bitech.ac.in/

www.adm.tanuvas.ac.in இதன் மூலமாக இந்த வெப்சைட் மூலமாக போய் நீங்க விண்ணப்பிக்கலாம். இதே வந்து அயல்நாட்டு வாழ் இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐஸாக இருந்தீங்க அப்படின்னா, அயல்நாட்டு வாழ் இந்தியர்கள் குழந்தைகள், அதாவது வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதாவது அயல்நாட்டு வாழ் இந்தியர் நிதி ஆதரவு பெற்றோர், அதாவது என்ஆர்ஐஸோட ஸ்பான்சர்டில் இருக்கீங்க அப்படின்னா, அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் இதே இணையதளத்தில் போயிட்டு நீங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதன் பற்றின நிறைய விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tanuvas.ac.in அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போய் நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி https://adm.tanuvas.ac.in அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திலையும் நீங்க போய் பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக அழகிய தீயை திரைவதற்காக பாடலாந்தீவை கேட்டு ஸ்டேஜின் மக்களை திரையின் FM 101.4 நீங்கள் அமைய சமதுள்ள

8:44 ஆயாச்சு. ரமேஷ் விநாயகம் அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. அழகிய தீயே திரைப்படத்துக்காக இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு இருக்கீங்களா? ஓகே, எல்லா கிரெடிட்ஸும் என்னையே சேரும் அப்படின்ற மாதிரி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் ஆந்தி வே கேட்டு ஸ்டே டியூன் மக்களை. ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இசமதுல்ல.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

சங்கீதா மகாதேவன் அண்ட் திப்பு அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல விஜய் ஆண்டனி அவர்களுடைய வரிகளையும் மியூசிக்லையும் சமையான ஒரு சாங் சுக்ரன் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சே. 8:55 ஆயாச்சு. ஓகே, இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். அடுத்ததாக வந்து த பில்லர் ஆஃப் ரெயின்போ எஃப்எம் ஆர்ஜே சுகன்யா இஸ் வெயிட்டிங். ஸோ அவங்க வந்து 9 உங்கள் எல்லாருக்கூடியும் பேசுறதுக்காக ஓடோடி வருகிறார்கள். அண்ட் நான் இப்போதைக்கு ஓடோடி போய் விடுகிறேன். அப்புறம் எனக்கு பிரேக்கு வேண்டாம், நானும் பாவம் இல்லையா. 10:02 உங்கள் எல்லாருக்கூடியும் பேசுறதுக்காக ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டாங்னு வந்து உட்காந்துருவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். விசில் திரைப்படத்துக்காக போடலாம் தி வே.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாரம், மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதர்வாயில் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வந்தனம். எஸ், 9:03 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா உங்களை சந்திக்க வந்தாச்சு. அடுத்த 1 மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்க உங்க மார்னிங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மாத்திரா மாதிரி ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ் தான் வரப்போது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துல இருந்து. இந்த பேரை சொன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் எனக்கு. சுப்லாஷினி, தனுஷ், ஜிவி பிரகாஷ் வாய்ஸ்ல அறிவு அவர்களுடைய வரிகள்ல. சாங்ஸ் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட். 101.4

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
1: தகுதியுள்ள

0: தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: Rainbow Rap. Rainbow Rap.

சந்தோஷ் ஹரிஹரன் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 9:13 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ராப் தான் கேட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக சமந்தா எட்வர்ட் ஃபெபி அண்ட் மாதங்கி வாய்ஸ்ல 12B திரைப்படத்துல இருந்து ஆன் தி வே ஸ்டேஜ் மகளே 101.4 இளமை சவதுளு.

ரீட்டா வாய்ஸ்ல தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கல்ல சாங் கேட்டு வரும்போது 9:24 ஆகிட்டு இருக்கு. எஸ், வானவில் பெண்டு என்றோ பிறைநிலா பெண்டு என்றோ சொல்பவர் முற்றால் முட்டால் என்றோ குறையை பார்த்தால் நன்றோ. ஓகேவா, எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட விஷயமே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில ஜாவித் அலி அண்ட் சின்மய் வாய்ஸ்ல எந்திரன் திரைப்படத்திலிருந்து 101.4.

0: 你哥呢。
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov

Rainbow Rap. Rainbow Rap. Vijay Anthony, MC Jess and Janaki அவங்களுடைய வாய்ஸ்ல விஜய் ஆண்டனி மியூசிக்கல்ல சாங் கேட்டு வரும்போது 9:36 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க சுகன்யா பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து ஆண்ட்ரியா, தன்வி, வினைதா அண்ட் ரஞ்சித் வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல். ஸ்டே டியூன்ட்.

Rainbow Rap. Rainbow Rap. ராகுல் நம்பியார் அண்ட் சைந்தவி வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 9:46 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் வித் மீ சுகன்யா. அடுத்த பாடல் உங்களுக்காக வித்யாசாகரோட இசையில குருவி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது 101.4.

Rainbow Rap. Rainbow Rap. ஸ்ரீவர்தினி, மேகா, ஜன்னி, ரீஜா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல 9:55 கேட்டாச்சு. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக எங்க இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்கி திரைப்படத்தில் தான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துட்டு இருக்கு. மகிழினி மணிமாறன் வாய்ஸ் இல்ல, யுக பாரதி அவர்களுடைய வரிகள். மீண்டும் 10:02 உங்களை வந்து அதே தான் சூப்பர் ஹிட் ஒரு ஷோல சூப்பர் ஹிட் ஆர்ஜியோட நான் வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட் 101.4. இங்கே எல்லாமே செம தூள்.

0: நேரம் 10 மணி. தொடர்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நானும் சேர்ந்து இந்த ஒரு மணி நேரம் மொக்கெல்லாம் போட மாட்டோம். சூப்பரான

0: பாட்டுலாம் வந்து போட போறோம் யேசுவினே, இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்?
1: என்ன பேசலாம்னா, எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் சாலரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குற ஒரு விஷயம் இல்லையா?
0: ஆமா,
1: அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பேச போறோம்.
0: ஓகே, ஸோ அதனால என்ன நாங்க சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முதல் சம்பளம் இருக்குல்ல, உங்களோட முதல் சம்பளத்தை நீங்க எப்படிலாம் வந்து செலவு பண்ணீங்க, அண்ட் இல்லம்மா நான் இன்னும் வேலைக்கெல்லாம் போல இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய முதல் சம்பளத்தை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. சில பேருக்கு சில கனவுகள் இருக்கும், என் முதல் சம்பளத்துல கண்டிப்பா நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து எமோஷனலான டைலாக்லாம் நம்ம பேசியிருப்போம்.
1: ஆமா, இவங்க நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் இது வாங்கி கொடுக்கணும், குறிப்பா நாங்க எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும், எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
0: ஸோ அந்த மாதிரி எமோஷனலா இருந்து எங்களை அள வைக்காம இருக்கிற விஷயத்த அழகா சொல்லிட்டு போங்க. சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00-38, 298-00-38 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 295-02-05-54 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சோ சுகன்யா, நீங்க உங்க சேலரி என்ன பண்ணீங்க?
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கினேன், 500. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாலரி. ஸோ அந்த சாலரி அந்த 500 வந்து நான் அஞ்சா பிரிச்சுட்டேன். 100 ருபீஸ் வந்து கொஞ்சம் சாமிக்கெல்லாம் வேணும், கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 100 ருபீஸ் ஒரு வண்டியில போட்டேன், இன்னொரு கோயிலுக்கு ஒரு 100 ருபீஸ்,
0: எங்க
1: பாட்டி இறந்துட்டாங்க அவங்க படத்துக்கிட்ட ஒரு 100 ருபீஸ்,
0: சூப்பர்,
1: பசங்களுக்கு சாக்லேட்டு எங்க அம்மா கிட்ட 100 ருபீஸ், இப்படி அந்த 500 பிரிச்சுட்டேன்.
0: இப்படி எல்லாம் ஒரு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது சுகன்யா போல இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, கென் கவின்ஸுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல யூத் திரைப்படத்துக்காக ஒரு பாட்டை கேட்டு நானும் சுகன்யாவும் உங்க எல்லாருக்கும் சேர்ந்து பேச போறோம். கேட்டு ஸ்டேடியம் மக்களே, இது 101.4
1: இங்கே எல்லாமே சமதுள்ள

0: ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே.
1: ஒன்னு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த டிரெஸ் அப்படிங்கறத எடுத்து
0: கொடுத்தேன்.
1: வந்து நான் சேலரி கொடுத்தேன் இல்லையா, அதனால அவங்க அம்மா அப்பா நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி போனோம், அது அந்த செலவுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டேன். மூணாவது வந்து நான் சேவ் பண்ணினேன் அந்த ஒரு காசு அப்படிங்கறது.
0: ஃபர்ஸ்ட் சாலரிலயே சேவிங்ஸ் பாத்தீங்களா பேனா, நீங்க பண்ணுவீங்களா இத? இப்ப வரைக்குமே
1: பாக்கும்போது பாருங்க ஒரு ஃபீல் வேற லெவல் அது. ஆமா,
0: செம்ம செம்மங்க, செம்மையா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. சோ அதனாலதான் நான் வந்து படிச்ச பசங்களோட சேர்றதே கிடையாது சுகன்யா. உங்ககிட்ட ஏதோ இப்ப பேசினாரே அவர்கிட்ட எல்லாம் நான் சேரவே கூடாதுன்னு இருக்கேன். ரொம்ப வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது,
2: பொறுப்பா பேசு,
0: பொறுப்பா பேசுவீங்க நீங்க எல்லாம், நமக்கு செட் ஆகாதுமா. வணக்கம், யாரங்க இருந்து? வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம்
0: சோமசுந்தரம் சார். கல்ல சாப்பிட்டுட்டீங்கல்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா ஜாலியா பேசுங்க.
4: பேசுறீங்க
0: வெங்கட் சார், நீங்க சொல்லுங்க உங்க ஃபர்ஸ்ட் சாலரி என்ன பண்ணீங்க?
4: மேடம் எங்களோட ஃபர்ஸ்ட் சாலரி பாத்தீங்கன்னா நீங்க 600 700 நாங்க மேடம், அதுலயும் பாதி 375 ரூபாய் தான் எங்க சாலரி.
0: ஓகே,
4: சோ அதை வாங்கிட்டு எங்க சிஸ்டர் எங்களை படிக்க வச்சாங்க, பெரிய சிஸ்டர். அவங்களுக்கு ஒரு பெரிய பட்டுப்புடவை, எங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு எல்லாரும் ஹோட்டல்ல போய் அப்பவே ஒரு 45 இயர்ஸ் பிஃபோர் அப்பவே சின்ன கெட்டுகெட்
0: நன்றி. சுகன்யா, இவர் சொன்னார்ல அக்கா தான் வளர்த்தாங்க தங்கச்சி, ஸோ இந்த அக்கா தங்கச்சி பாண்டிங் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்க உங்க சிஸ்டருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா?
2: வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நான் வாங்கி கொடுக்க போறேன். ஹெட்போன்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, எனக்கு ஆசையா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அது வருது பாத்தீங்களா, இன்னைக்கு கரெக்டா நீங்க கேட்டீங்க.
0: சூப்பர் பாருங்களேன் சுகன்யா, எனக்கு அக்காவா பிறந்திருக்கலாம்.
2: சரி, ஒன்னா பிறக்க சொல்றா, அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல அக்காவா பிறக்க சொல்றா, என்னவாதான் பிறக்கணும்னு எனக்கே தெரியலையே.
0: சரி விடுங்க, நம்ம வந்து வருஷம் வருஷம் மாறி மாறி பிறந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், என்ன சொல்றீங்க? சரி ஓகே மகளே, கூலி திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான சாங் வருது. நான் சொன்ன நம்பருக்கு அப்படியே வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் சாலரி நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க, அதுவே காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இது ஓகே. இதே வந்து நீங்க ஆல்ரெடி வேலைக்கெல்லாம் போய் சம்பளம் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய முதல் சம்பளத்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது சொல்லலாம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான பாட்டு வருது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு நீங்க என்ன பண்ணும் மக்களே, ஸ்டே டியூனா இருக்கணும்.
2: இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நான் சொல்லுமா, ஸ்கிரிப்டே நீங்க எழுதி கொடுக்கலையே, இங்க எல்லாமே சமதுள்ள மக்களே.

0: திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. 10:08 ஆயாச்சு. சோ சுகன்யா, கிளாக்கையே பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன மேட்டர்?
1: இல்ல, நிகழ்ச்சியோட முதல் காலர் கிட்ட பேசிடலாங்கிற ஒரு ஆர்வம் தான், வேற.
0: சரி, ஓகே, அவங்களே சொல்லிட்டாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுவீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா இருவரும்?

0: 101.4 இங்க எல்லாமே தூள். வணக்கம். அவருக்கு என்ன, அவருக்கு என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காரே போன் பண்ணும் போதே.
1: ஜாலி
2: வந்துருமா? சரி, ஓகே ஓகே.
0: ஏன் ஜாலிய கலைக்கிறதுக்காக இந்த ஜாலியா? சரி சரி, சொல்லுங்க. நீங்க உங்க ஃபர்ஸ்ட் சாலரி என்ன பண்ணீங்க சொல்லுங்க.
1: 1971ல 300 ரூபாய் சாலரி மேடம், ஃபர்ஸ்ட் சாலரி. அந்த 300 ரூபாய் எங்க அங்க அப்பாட்ட கொடுத்தேன்.
0: பாருங்க சார், உங்க அப்பா உங்களுக்கு காசே குடுக்காம ஒரு கிஃப்ட் குடுத்திருக்காரு. சூப்பரான விஷயம் இல்ல? சொன்ன மாதிரி பேரண்ட் சொல்றத ஃபாலோ பண்ணா நிறைய நடக்கும் போல இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார்.
1: இப்போ கட்டிட்டு இருக்க, ஆர்டி கட்டிட்டு இருக்க.
0: ஆஹா, இப்படி ஒரு குழந்தைல்லவா வேணும் எல்லாருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ, சொல் பேச்சு கேக்குற குழந்தை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குன்னு, இங்க எவ்வளவு அம்சமா வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்களா. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: இரு சகோதரிகளுக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
2: எப்படி இருக்கீங்க சார்?
3: சூப்பரா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நீங்க நல்லா இருந்தாதான் நிகழ்ச்சிக்கு நாங்க கேக்குறது நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
3: உங்க இருவருக்கும் ஆசீர்வாதம் பண்றோம் மேடம்.
2: நன்றி, நன்றிங்க, நன்றி. ஓகே, சொல்லுங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குன அந்த சம்பளம் எவ்வளவு?
3: 75 முதல் சம்பளம் 750 ரூபாய் தான் மேடம்.
0: 75
3: முதல் சம்பளத்தை வாங்கி எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன் கிடையாது மேடம்.

0: அவங்க மூணு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்.
1: சூப்பர்.
0: இருக்கிறாங்க அஸ்வினி நாகராஜன், அவங்களுக்கு ட்ரெஸ், மேல்பாக்கம் ஆவடி அந்த அம்மாவுக்கும் ட்ரெஸ், முன்னோரம்மா சேலத்துல இருக்கிறாங்க அவங்களும் வர வச்சு ஒரு வாரம் இருந்துட்டு போனாங்க, அவங்களுக்கும் ட்ரெஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த டைம்லயே வந்து ஒரு 750 ரூபாயில இத்தனை பேருக்கு ட்ரெஸ் சமல்ல. இப்பெல்லாம் சுகன்யா நீங்க வாங்குற ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சும்மா சொல்லுங்களேன்.
2: இல்ல வேண்டாம்,
1: சரி வேண்டாம்.
2: இல்ல இப்போ 750 ரூபாயில ட்ரெஸ் எடுக்க முடியும், நம்மள கேர்ள்ஸ்க்கு எடுக்க முடியும், பாய்ஸ் தான் எடுக்க முடியாது, பொண்ணுங்க எடுக்கலாம் அந்த அளவுக்கு அமௌண்ட்ல.
1: இல்ல நான் கேக்குறது வந்து அந்த 750 ரூபாயில மூணு பேருமே ட்ரெஸ்,
2: இல்ல மூணு பேர் இப்ப எடுக்க முடியாது,
1: எடுக்க முடியாதுல, மைக் எடுத்து தள்ள அடிச்சுக்கோங்க. சரி ஓகே, ஜில்லா திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு வருது, அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு என்ன என்ன சுகன்யாங்க இது சிக்னல் வேற காட்டுறாங்க. சரி ஓகே, ஜில்லா படத்துக்காக ஒரு பாட்டு வருது, அண்ட் அந்த பாட்டுக்கு அப்புறமா நானும் சுகன்யா உங்க எல்லாருக்கூடியும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கின அந்த கதையை பத்தி பேசலாம். கேட்டு ஸ்டே டியூன்.

0: விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: பத்து மணி 25 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் செட் கோலன் அவங்க சுகன்யா. அண்ட்
2: இது கெட் செட் கோ தானே, அதனே எஸ் கெட் செட் கோன்றீங்க சுகன்யா.
1: உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க பெனாஸ்.
2: சரி ஓகே, நான் உங்க ஆஜா பெனாஸ் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக யாரோ ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, யாருன்றத வந்து சுகன்யா கேட்பாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம்,
3: நானே அண்ணாநகர்ல இருந்து வாலிதேவி பேசுறேன்.
1: சிரிச்சிருங்கம்மா மாலினி தேவி. ஓகே சொல்லுங்க, உங்களோட முதல் சம்பளத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள்?
3: முதல் முதல்ல நான் வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க பீடி தான் சுத்துவோம். வந்து வார சம்பளம் அம்மா கூட பிடிச்சு ஒரு புக்ல சுத்துவோம். அப்ப எனக்கு தனியா புக் போட்டிருந்தாங்க, அதுல சுத்தும் போது 62 ரூபா 70 பைசா. அப்புறம் அம்மாட்ட கொண்டாந்து அம்மாட்ட தான் கொண்டாந்து கொடுத்தேன். உடனே அம்மா அந்த கடையில ஜாமான் வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த சிட்ட எடுத்துட்டு போய் அதுக்கு கொஞ்சம் பணம் கட்டினாங்க.
1: ஓகே ஓகே ஓகே,
3: பணம் கட்டினாங்க. அப்புறம் அதுல இந்த வார சீட்டு மாதிரி போடுவாங்க,
1: கடைசியில நமக்கு மிஞ்சினது 20 பைசா தான், அதுலயும் மிஞ்சினது கடலை மிட்டாய் கடலை தான்.
3: அது வார
1: ரொம்ப அருமையான விஷயம் அது, அதை நம்ம உணர்ந்து பார்க்கும் போது தான் தெரியும். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி, தேங்க்யூ மேடம். உன்னே ஒண்ணுதான் கேட்டோம், உங்க முதல் சம்பளம் எது, அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. கேர்ள்ஸ் பாத்தீங்களா, லேடிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சுகன்யா, அவங்கள மாதிரி ஓவரா பேசுவாங்க. கரெக்டா வந்து ஒரு விஷயம் கேட்டா அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலே வராது, அதுலயும் வந்து 1008 விஷயம் வந்துடும். நீங்க இப்படி தலையாட்டினீங்கன்னா அதெல்லாம் வந்து கேட்காது மைக்ல. சரி ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கா. வணக்கம், யாரங்க இந்த
3: மேடம்?
2: ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் மேம், உங்களுக்கும் சேர்த்தா சொல்றாங்க சுகன்யா.
1: நீங்க தான் பேசினாலே திட்டுறீங்களே.
2: நான் திட்டலாம் இல்ல, பொம்பளை பசங்க பாருங்களேன் எவ்வளவு வாயாடுறாங்க அப்படின்னு தான் சொன்னேன்.
3: என் அம்மா கிட்டேன், அம்மா வந்து நாங்க வெட்டி அப்புறம் அக்கா கிட்டாங்க. அக்கா வந்து என்ன வேணுமா கேட்டாங்க, நீ வேணாம் நீ வெட்டி பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்து அம்மா வந்து எனக்கு திட்டாங்க, வீடு காசு அதை வச்சு நானு தலை வெட்டி காசு.
2: அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க?
1: செலவுக்கு வச்சுப்பாங்க,
2: செலவுக்கு வச்சுப்பாங்க.
3: டெய்லி போற வேலைக்கு போறல, அதுக்கு எதை தேவைப்படா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், என்ன கேட்பாரு செய்வாரு அதை வாங்கி தந்துடுங்க.
2: பாவம், இவ்வளவு நல்ல குழந்தையா இருக்கிறீங்க. நன்றி மேடம், நன்றி
1: நன்றி. அவங்கள மாதிரி ஒருத்தவங்க ஃப்ரெண்டா வேணும்னு கேட்கவில்லை,
2: நல்ல வேலை. சரி ஓகே, அதெல்லாம் இல்ல சுகன்யா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாலரி எப்படி செலவு பண்ணீங்கன்னு சொன்னீங்களா, என் சாலரி எப்படி செலவு பண்ண நீங்க கேட்டீங்களா?
1: கேக்குறேங்க, கேட்க விட்டா தானே ஏதாவது சொல்லுங்க. நீங்களே ஆசையா கேட்கும் போது நான் கேட்கலாம் எப்படி?
2: நான் கேட்டு நீங்க கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டேன் சுகன்யா. சரி, ஏதோ மக்களுக்கு முன்னிலையில நீங்க கேட்டுட்டீங்கன்றதுனால நான் அதுக்கான பதில் சொல்றேன். என் சம்பளம்

0: பணத்தை வந்து நான் பூராவுமே வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் திருப்பி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சேலரிக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ காசை நான் இதுக்கும் பார்த்ததே இல்லைங்க. 8000 ரூபாங்க நான் கண்ணால் கூட பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கேஷை வந்து நான் கையில் வாங்கினதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் கிடையாது. அந்த ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக போய் ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த கவருக்குள்ளே வந்து மந்த்லி சேலரி போட்டு பிரின்ஸிபல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே, இதை நானே சொல்லணும் அப்படின்ட்டு சரி ஓகே. கனா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த சாங்கை முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்பவும் பேசலாம். நீங்கள் வந்து எங்கள் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபஸ்ட்டு சேலரியை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் சேலரி வாங்குறவங்களா இருந்தால் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம்.
1: ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2968-0038-2952-0554. Stay tuned to the 101.4.
0: இங்கெல்லாமே சமதுல.

0: எஸ் ஆராதனா, சிவகார்த்திகேயன் அண்ட் சிவகார்த்திகேயன் அண்ட் வைக்கம் விஜயலட்சுமி இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடின பாடல் கேட்டு வந்தீங்க. 10:34 ஆகிட்டு இருக்கு.
1: கெட்ஸ் கோ நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. நம்ம கூட பேசுறதுக்காக சுகன்யா நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க இந்த கேட்டுலாம்? வணக்கம். யாருங்க இந்த?
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க யாருங்க இருந்து?
2: அப்படின்னு கடனை கட்டி விட்டீங்க. ஆமா, அதை கட்டிட்டு மறுபடியும் வருந்த பணத்தை எல்லாம்
0: 200 ரூபாய் தான்.
2: எங்க அம்மா ரிலீஃப் ஆயிட்டாங்க, அதுல இருந்து விடுதலை.
1: சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், நன்றி நன்றி நன்றி. விடுதலை பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அம்மா அவங்க. வணக்கம். யாருங்க இருந்து?
3: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம்.
0: சொல்லுங்கம்மா.
3: டாபிக் என்ன? வெளியில இருக்கிற டாபிக் என்ன?
1: உங்களுடைய முதல் மாத சம்பளம் ஒண்ணு இருக்கும்ல, அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான், சிம்பிள்.
3: நான் வந்து வேலைக்கு போல வீட்டுல இருக்கிறவங்க தான். ஆனா காசு யாரு கொடுத்தாலும் அத சாமிட்ட வச்சிருவான்.
1: சூப்பர் மேடம். அதுக்கப்புறம் அங்க இருந்து எடுக்கவே மாட்டீங்களா? அதானே, நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா இந்நேரம் வீடு ஃபுல்லா காசா இருக்குமா? உங்க வீட்டு அட்ரஸ் கேட்கலாம். புரிந்து விட்டது மேடம். நன்றி நன்றி நன்றி. நல்ல வேலை நானும் வந்து
0: அதை வச்சுதானே குடும்ப செலவை பார்த்தாங்க.
1: அப்படி அவங்க அவங்க அவங்க பினிஷிங் நீங்க பாத்தீங்கல்ல சுகன்யா, சாமி கிட்ட வச்சிருவேன், அவ்வளவுதான் வச்சிருவேன். உடனே சரி எடுக்க மாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். சரி ஓகே, அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்கா. வணக்கம். யாரங்க இருந்து?
4: ஹலோ
0: ஹலோ. வணக்கம்.
4: தாம்பரத்துல இருந்து ஜெனிதா பேசுறேன்.
0: ஜெனிதா?
1: ஜெனிதா லேடிஸ் கிட்ட எல்லாம் சுகன்யா தான் பேசுவாங்க.
0: சொல்லுங்க ஜெனிதா, உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சாலரிய நீங்க என்ன பண்ணீங்க?
4: போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல மொபைல் இல்லாம அனௌன்ஸ் பண்ணி குடுக்க முடியல. நான் இங்க இருக்கிறேன், இந்த இவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் மந்த் 1200 தான் சாலரி. அதுல 800க்கு மொபைல் வாங்கின ஞாபகம். வீட்டுக்கு போக லேட் நைட் ஆகுது, அதனால எங்க வீட்டுல ரொம்ப
0: பயம் இருக்கும்ல.
1: நான் இவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டோமா? எனக்கு வந்து இல்லங்க, நர்ஸு கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒண்ணு. ஆனா எந்த நர்ஸும் என் கூட சேர்ந்தது இல்லையா, அதனால நான் கேட்கல. சரி, இப்ப நர்ஸா நீங்க இருக்கீங்கல்ல, ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது பாத்துட்டு இன்னும் டாக்டரா இருக்கே அப்படின்னு கேட்டா இல்ல நர்ஸ் நர்ஸா அப்படின்னு சொல்லி உங்களை வெறுப்பேத்தி இருக்காங்களா?
4: நிறையவே நடந்திருக்கு.
1: அவன் பாத்தீங்களா, எனக்கு மட்டும்தான்
0: அவளே செய்வான்னு
4: நினைக்கிறேன். மேடம் பாக்கும் போது நான் டாக்டர் தான் படிக்கிறேன் நினைச்சேன், நர்சிங் தான் படிக்கிறேன்.
1: ஆனா எனக்கு நர்சிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஏன்னா கண்டிப்பா ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொறுமை வேணும், ஒரு மனிதாபிமானம் வேணும்.
1: ஆமா, இனிமே என் நரம்புல ஊசி குத்தும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையா குத்துங்க பிளீஸ்.
0: நன்றி நன்றி,
1: தேங்க்யூ சோ மச்.
0: நேர்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298603825255.
1: ஓகே, நம்ம எல்லாரோட நட்பும் வந்து ஒன்னா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு நட்பை துணை தெரியப்படுறதுக்காக ஒரு சூப்பரான பாடல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை கேட்டு நீங்க என்ன பண்ணும்?
0: Stay tuned. இது 101.4.
1: இங்க எல்லாமே சமதுள்ள

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: எல்லோருக்கும் வணக்கம், நான் இசை அமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே சமத்து.
5: பத்து மணி 43 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் செட் கோ தான் விளையாடிட்டு இருக்கோம்.
6: எத்தனையோ முறை சொல்லிட்டேன், கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளதான் இருக்கணும். எஸ் எஸ் எஸ்ன்றீங்க, அந்த எஸ் எனக்கு என்ன
5: நோ நோனு சொன்னா மட்டும் கரெக்ட் ஆயிடுமா?
6: சரி சரி ஓகே.
5: நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அதுக்குள்ள காலேஜ் கிட்ட போயிடும்.
6: டென்ஷன் ஆகாதீங்க சுகன்யா, உங்களுக்கு பிபி மாத்திரை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, தண்ணி குடிங்க. வணக்கம், யாருங்க இந்த?
7: வணக்கம.
6: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
7: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கமா.
6: வணக்கம்.
7: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழஞ்சிநாதன், தற்போது கும்பகோணத்துல இருந்து பேசுறேன்.
6: சொல்லுங்க சார் குழஞ்சிநாதன் சார், உங்களுடைய முதல் சம்பளத்தை

0: நீங்க என்ன பண்ணீங்க?
1: என்னோட முதல் சம்பளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற சூழ்நிலை இருந்தாங்க, அவங்களுக்கு தான் கொடுத்து விடணும். அதே மாதிரி என்னுடைய பொண்ணு, நீங்க ஏற்கனவே ஒரு நேயர் சொன்ன போலவே, என்னுடைய பொண்ணு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில வேலையில இருக்கிறாங்க. முதல் முதல் மாசம் சம்பளம் பணம் வாங்கினோடனே என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு ஆடை எடுத்தாங்களோ எடுக்கலையோ, அவங்க ஹாஸ்டல்ல வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்களே, இந்த அவங்களை பாத்துப்பாங்க. நம்ம வந்து தாய் தந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வரோம். அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேன் சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கும், அந்த சமைச்சு கொடுக்கறாங்கல்ல அவங்க அம்மா மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கும் முதல் மாச சம்பள பணத்தை வாங்கி எங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஆடைகள் எடுத்து தானம் கொடுத்தாங்க.
2: சூப்பர் சூப்பர்.
1: அதன் பிறகுதான் எங்களுக்கே கொடுத்தாங்கம்மா.
2: நல்லது சார், நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
0: வணக்கம்
2: வணக்கம்
3: வணக்கம்.
0: நாங்க பாட்டு போட்டா எங்களுக்கே இன்னொரு பாட்டு போறீங்க பாத்தீங்களா பேக்ரவுண்ட்ல.
3: வணக்கம் பெனாஸ் மேம், பொன்னேரி ஜெயந்தன் கலி நம்ம பேசுறேன்.
2: வணக்கம் சார், பொன்னேரில இருந்து.
3: நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும்.
2: என்ன
3: படிக்கும்போது ஒரு கடையில சேர்த்து விட்டாங்க மேம்,
2: டெய்லர்
3: கடையில சேர்த்து விட்டாங்க. ஆக்சுவலி அப்ப போய் ஒரு அந்த கடையில என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா காடி எடுக்க விட்டாங்க. காடி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 20 ரூபாய் கொடுத்தாரு ஓனரு. அதுக்கப்புறம் வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட தான் நான் கொடுத்தேன். எப்பவுமே எங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன் நான், என்ன காசு கொடுத்தாலும். எங்க அம்மா அதுக்கப்புறம் எனக்கே உண்டியில வச்சு சேர்த்து வச்சு எனக்கே எதாவது வாங்கிக்கிறான்னு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அது மறக்கவும் முடியாது. ஆக்சுவலி
0: ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க.
2: சூப்பர் சார், நன்றி சார்.
3: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு, நம்மள வந்து வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் அந்த காசை அவங்க எடுத்துக்கணுங்கிறது பேரண்ட்ஸோட இன்டென்ஷன் கிடையாது. அதுல இருந்து அவங்களுக்கே ஏதாவது, பசங்களுக்கே ஏதாவது முதல்ல வாங்கி கொடுத்தணும் நம்ம.
2: சோ
0: அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல தான் நிறைய பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க.
2: அதுல ஆமா, மக்கள் பேசுறதை பார்த்தா நமக்கு அப்படிதான் வந்து தோணுது. சோ ஓகே, ஒத்துக்கிறேன். என்ன முறைச்சிட்டே இருக்கீங்க சுகன்யா நீங்க? சரி ஓகே, அவங்க முறைச்சிட்டே என்ன பாட்டு போடுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க, நேர்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பேசதான் போறோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், கிழக்கு தாமரம் ராஜசேகர் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
4: நல்ல தலைப்பு, வாழ்க நலமுடன்.
0: வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க, உங்களுடைய முதல் சம்பளத்தை நீங்க என்ன பண்ணீங்க?
4: 1978 ஞாபகப்படுத்திட்டீங்க.
2: 78
4: மெடிக்கல் ஹோல்சேல்ல வேலைக்கு போனேன் எல்லாப்பட்டில. அங்க இருந்து முதல் சம்பளத்தை வாங்கி எங்க அப்பா அம்மா கிட்டதான் கொடுத்தேன்.
2: சூப்பர்.
4: கம்மி தான் சம்பளம், 60 ரூபாய் டெய்லி, 1 ரூபாய் பேட்டா. அந்த 1 ரூபாய் பேட்டா மட்டும் என்ன செலவு பண்ணி சொல்லுவாரு எங்க அப்பா.
2: சூப்பர் சார்.
4: தேங்க்யூ மேடம்.
2: நன்றி நன்றி. இந்த 1 ரூபாய், 70 பைசா, 25 பைசா, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு காதுல கேக்குற மாதிரி இருக்கு.
0: நீங்க எடுத்துட்டு வந்த தலைப்பு அப்படி
2: சூப்பரா,
0: பெருமை உங்களையே சேரும்.
2: நல்ல வேலை என்ன பெருமைப்படுத்துற மாதிரி பேசிருக்கீங்க. சரி ஓகே, இப்ப பேட்டை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டை எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்யூனா இருக்கணும்.
0: இது ரெயின்போ FM 101.4.
2: இங்க எல்லாமே இசமது உள்ள

மீண்டும் ஒரு சூப்பர்

0: விஷயத்தை பத்தி பேச போறோம். அது வரைக்கும் அன்டில் நீங்க என்ன பண்ணுனா சூப்பரான பாடல்களை கேட்டு அப்படியே வந்து ஹாப்பியா இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக என்ன பாடல் போடலாம் சுகன்யா?
1: எனக்கு வந்து கோடம்பாக்கத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டு தானே?
0: அந்த பாட்டு, எஸ். சிவகாசி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. அந்த பாட்டை கேட்டு அப்படி நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே உங்க வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்க. டாடா, பை பை மக்களே.
1: ஸ்டே டியூன்ட். 101.4
0: எல்லாமே சமதுல.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பதினோரு மணி 3 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ், சுகன்யா தான் உங்ககிட்ட பேச வந்தாச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் பியூட்டிஃபுல்லான மெலடி சாங்ஸோடு தான் பயணப்பட போகிறோம். முதல் பாடல் உங்களுக்காக ஓ காதல் கண்மணி திரைப்படத்துலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் அண்ட் வைரமுத்து வரிகளில் யாருமான் இசையில். ஸ்டே டியூன்ட், இது 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஏன் பாட்சாதி பாம்பே ஜெயஸ்ரீ வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 11:17 ஆகிட்டு இருக்கு. எஸ், உங்களுக்காக ஒரு அறிவிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை வழங்கும் செய்தி குறிப்பு, 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பாலிட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://ad.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாடு வாழ் மாணவர்கள் இவர்கள் அனைவரும் அடுத்த மாதம் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன்ட். இது 101.4

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீடு.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வர மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

11:47 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ எஃப்எம்ல திரை கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜய் பிரகாஷ் அண்ட் ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பாடல் மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்துல இருந்து நந்தினி ஸ்ரீகர் வாய்ஸ்லயும் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜியம் இது 101.4 எல்லாமே சமதோலம். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனிவரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும். ஸ்டேஜியோன்ட்.

0: ச்சே ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பைத்தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அழகான காலை பொழுதுல
3: புத்தம் புதும் காலை பொன்னிற
2: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ক্লিনিকে গেলাম।
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா.
2: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின, உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கிறது திருக்குறள். ஆனால் மனித மனம் இதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை. இந்த கால மக்களின் உணவு பழக்க வழக்கம் பெரிதும் மாறிவிட்டது. இரவில் உணவு உண்பது, தூக்கமின்மை, உடலுக்கு உபாதை தரும் பழக்கங்களை பின்பற்றுவது போன்ற செயல்கள் காலப்போக்கில் நோயை உண்டாக்குகிறது. அதில் பெரும் நோய் என்றால் செலவு சொல்லவே வேண்டாம். மருந்துகள் வாங்க பணம் எங்கே இருந்து வரும் சிந்திக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டமாகும். இது மலிவு விலையில் தரமான மருந்துகளை மக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015 செப்டம்பர் மாதம் ஜன் ஔஷதி திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா என மறுசீரமைக்கப்பட்டது. 2016 நவம்பர் மாதம் இந்த திட்டத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்க அது மீண்டும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என மறுபெயரிடப்பட்டது. மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக மருந்துகள் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். விலை உயர்ந்த தர அடையாள மருந்துகளுக்கு இணையான தரம் மற்றும் செயல்திறனில் சமமான பொதுவான மருந்துகளை வழங்க இந்த திட்டத்தின் கீழ் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவான மருந்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மருத்துவ பயிற்சியாளர்கள் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை உருவாக்குவது, இந்த திட்டத்தின் கீழ் தொடர்புடைய அனைத்து சுகாதார பராமரிப்பு பொருட்களையும் வழங்குவது, மலிவு விலையில் தரமான பொதுவான மருந்துகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் சுகாதார பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. செலவு குறைந்த மருந்துகள் மற்றும் அவற்றின் மருந்து சீட்டு பற்றிய விழிப்புணர்வை அதிகளவில் ஊக்குவிப்பது, பொது தனியார் கூட்டாண்மை மூலம் மலிவு விலையில் தர அடையாளம் செய்யப்படாத தரமான ஜெனரிக் மருந்துகளை கிடைக்கச் செய்வது, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் பொதுவான மருந்துகளை பரிந்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏழை நோயாளிகள் மற்றும் நீண்ட காலமாக மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார பராமரிப்பில் கணிசமான சேமிப்பை செயல்படுத்துதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உயர்தரத்தை உறுதி செய்வதற்காக மருந்துகள் WHO நல்ல உற்பத்தி நடைமுறை, GMP தற்போதைய நல்ல உற்பத்தி நடைமுறை மற்றும் CPSU உற்பத்தியாளர்களிடமிருந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி மையங்களுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படுகின்றன. கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு மருந்து தொகுதியும் BPPI-இன் எம்பேனல் செய்யப்பட்ட தேசிய சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம் NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் சீரான முறையில் சோதிக்கப்படுகிறது. இதன் மூலம் மருந்துகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மற்றும் தேவையான தரங்களுடன் இணங்குவதை உறுதி செய்கிறது. இந்த ஆய்வகங்களால் சான்றளிக்கப்பட்ட பின்னரே மருந்துகள் CNF முகவர்கள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தரமான பொதுவான மருந்துகளின் காப்பீடை விரிவுபடுத்துவதன் மூலம் மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து அதன் மூலம் ஒரு நபருக்கு சிகிச்சைக்கான செலவை மறுவரையறை செய்வது, உயர் விலையுடன் மட்டுமே தரம் தொடர்புடையதாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்வி மற்றும் விளம்பரம் மூலம் பொதுவான மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை, அரசு சாரா நிறுவனங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு பொது திட்டம், அனைத்து சிகிச்சை வகைகளிலும் தேவைப்படும் இடங்களில் குறைந்த சிகிச்சை செலவு மற்றும் எளிதாக கிடைப்பதன் மூலம் சிறந்த சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் விற்கப்படும் மருந்துகள் தரமானவை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தரங்களையும் பூர்த்தி செய்கின்றன. தரமான மருந்துகளை மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது, அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு பயனளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான janaushadhi.gov.in அல்லது தேசிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-8080 தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் சரியா 12:05 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். சாட்டர்டே அப்படின்ன உடனே எல்லாரும் ஃபன் மோடுக்கு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சாட்டர்டே ஆன உடனே பலருக்கும் பல விதமான கனவுகள் இந்த வீக்கெண்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம். நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம்னா, ஒவ்வொருத்தருமே வந்து இளைஞராக இருக்கும் போது ஏதாவது ஒரு செயலை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் கால சூழ்நிலை காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அது எல்லாத்தையுமே நம்மளால் சரியாக பண்ண முடியாமல் போயிருக்கும். நம்ம ஒரு அந்த இளைஞர்ன்ற ஒரு வயதை வந்து கடந்த பிறகு, அஃப்கோர்ஸ் புரியுது எல்லோரும் மனசளவில் நாங்களாம் இளைஞர்கள்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, இருந்தாலும் அந்த வயது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 30, 35, 40 வயது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அது 70, 80 அந்த வயதுகளை கடந்து இருக்கும்போது கூட அப்போ நமக்கு தோணும், நம்ம சின்ன வயசில் இந்தந்த செயல்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம், அப்படி பெட்டராக பண்ணியிருந்தால் நம்ம லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணும்ல. அப்படி நீங்கள் எந்த செயலை உங்களுடைய இளைய பருவத்தில், இளைஞர் பருவத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-298-6-0038 மற்றும் ஒரு எண் 044-295-2-5-54. இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ப்ளசண்ட்டான ஒரு சாங்கோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாடல், வைரமுத்து வரிகளில் வித்யாசாகருடைய இசையமைப்பில் திருமலை படத்திலிருந்து வர காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: மியூசிக் பொறுத்தளவுக்கு ஒரு பாடலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே சில காம்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காம்போவில் அமைஞ்ச பாட்டு தான் கேட்டு முடித்தோம். வித்யாசாகருடைய ஃபேன்டாஸ்டிக்கான இசையமைப்பில் வைரமுத்து ஐயா அவர்களுடைய வரிகளில் சுஜாதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரெண்டு பேருமே சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுடைய ஆரம்ப வார்த்தையே பாருங்களேன், அந்த கதாநாயகி எங்கே பிறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அழகூரில் பூத்தவளேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பாடலை கேட்கணுமா, அந்த ஒரு வார்த்தையே போதாதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும். எஸ் அந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடித்தோம். அடுத்து தான் நேர் இணைப்பில் இருக்காங்க, போயிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ராகுல் ஜி,
0: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன்.
1: தலைப்பை
0: அதாவது உங்களுடைய இளைஞர் பருவத்தில், அஃப்கோர்ஸ் இப்பயும் நீங்கள் இளைஞர் தான் இல்லைன்னு சொல்லலை, அந்த இளைய பருவத்தில் சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நம்ம லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்போம்ல.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: ஆ, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. நான் ஆனால் பெருசாக எதுவும் ட்ரை பண்ணலை. கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப போகணும் செய்யணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஐடி கம்பெனியில தான் ஒர்க் பண்றேன். ஆனால் இப்போ தோணுது, நமக்கு அந்த பிக் காலம் 60 இயர்ஸ்க்கு மேல கவர்மெண்ட் ஜாப்ல போனோம்னா நமக்கு என்ன இந்த ஒரு ரிட்டையர்ட் லைஃப் மாதிரி எல்லாம் மாதத்துக்கு இவ்வளவு தகை அப்படின்னு வருமே. ஏன்னா எங்க அப்பா கை கூட வாங்கி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபுமே பேங்க் தான். ஆனா அதுக்குன்னு அந்த போட்டி தீர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும், இன்னும் நல்ல மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நான் அதான் ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன், எதுக்கப்பா பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதணும்னு கொஞ்சம். பட் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் தோணுச்சு, நம்ம பேங்க்கு போனா கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அதனாலயே இப்ப கொஞ்சம் சேவிங்ஸ்ல அதிகம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
0: நல்ல ஒரு விஷயம், நன்றி நண்பா, கரெக்டா சொல்லிருக்கீங்க.
1: தேங்க்யூ நண்பா.
0: ஓகே, சந்திரசேகர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பலரும் வந்து இப்போ தனியார் வேலைவாய்ப்புகளை தான் வந்து நம்பியிருக்கும். அரசாங்கத்துடைய வேலைகளுக்கு பலரும் முயற்சித்து சக்ஸஸ் ஆகிடுறாங்க. சிலரால் வந்து தனியார் வேலைவாய்ப்புக்கு தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த தருணத்தில் ஃப்யூச்சருடைய திட்டங்கள்லாம் கணக்கில் வச்சு சரியாக சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் கலா. வணக்கம்மா. சூப்பர், நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவீங்க?
1: எங்க அண்ணன் நல்லா படிச்சது, 3 டிகிரி படிச்சிருக்காரு. அவனே வேலை கிடைக்கல. அப்பமா கிட்ட நம்ம இன்சைன்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, டே உன் பொறுமையா உங்க வேலை கிடைக்கும் சார். அப்ப வந்து ரைட்ல ஒர்க் பண்றாரு. அப்படி இருந்து பாத்துட்டு அண்ணன் ரைட்ல ஒர்க் பண்ற வேலை கிடைச்சு சார். இப்போ அப்பாவுக்கு நல்லா செய்யறாரு, எனக்கு செய்யறாரு, வீட்டுல எல்லாம் கவனிக்கிறாரு எங்க அண்ணன். அதான் சந்தோஷம் இருக்கு. அவரு வேலை கிடையாது, அவருக்கு கஷ்டம் இருக்கு. படிச்சிருமா நம்ம வேலை கிடையவே அப்படின்னு வருத்தப்படுவாரு. அப்ப மணி எதுவும் செய்யலன்னு சொல்லுவாரு அப்பா அண்ணன். அதனால அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ புரிஞ்சா வேலை கிடைக்கணும்னு அப்பா எவ்வளவு சொல்லுவாரு. புரிஞ்சா இருந்தது அவங்க வேலை கிடைச்சிச்சா அண்ணனுக்கு. இப்போ ஹாப்பியா இருக்காரு, என்ன நல்லா கவனிச்சிருக்காரு.
0: நன்றிமா, நன்றி. நல்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, அதாவது அந்த இளைய பருவம், ஸ்கூல் டைமாக இருக்கட்டும் அல்லது காலேஜ் டைமாக இருக்கட்டும், இந்த டைமில் இந்த ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் என்னுடைய லைஃப் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன, அதை தான் நான் கேட்டிருக்கேன். அதை ஒட்டி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ராகுல் சார்.
0: வணக்கம்.
2: திரும்ப

0: வனஜா.
1: வனஜா சொல்லுங்கம்மா,
0: எப்படி இருக்கு?
1: நல்லா அருமையா இருக்கும்மா.
0: நான் வந்து சின்ன வயசுல வந்து படிக்க முடியாம போயிடுச்சு சார். முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து நான் கொஞ்சம் படிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு தோணுது இப்ப மட்டும். அப்ப வந்து படிக்க முடியாத காரணம் வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் ஒரு நாள் அழுத்து படுத்தேன் சார். அதுக்கப்புறம் படிக்க முடியல. அந்த
1: புரியுதுமா, புரியுது. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களை வந்து நிறைய விதங்களில் நீங்கள் மேம்படுத்தியிருப்பீங்க. இருந்தாலும் படிக்க முடியல, சரியான ஒரு கல்வியை வந்து பெற முடியலன்றது சொல்லுங்க.
0: படிக்க முடியல, ஆனால் என் பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சிருக்கேன் சார்.
1: வெரி குட், வெரி குட்.
0: இருக்காங்க,
1: வெரி குட்.
0: அது வந்து சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்மளால முடியாததான் நம்ம பசங்க வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு.
1: வெரி குட், நன்றிமா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
0: நன்றி சார்.
1: ஓகே, நேர்களே அடுத்த ஒரு நேருக்கு போயிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறதுமா பேசுறீங்க?
2: வெஸ்ட் தாம்பரத்துல இருந்து ஜெனிட்டா பேசுறேன்.
1: ஜெனிட்டா சொல்லுங்க, நீங்க ஒரு இளைஞா இருக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் பெட்டரா பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு.
2: இது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தேன்.
1: ஓகே.
2: 6th ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் மாத்தி விட்டாங்க, ஏன்னா நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைமிங்ல ஒழுங்கா படிக்கல. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணது டாக்டர் ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப ஆசையா இருந்தேன். பட் ஆனா 10th வரைக்கும் கொஞ்சம் மீடியமா படிச்சுட்டு 11th 12th அந்த இது கோர்சஸ் படிக்கும் போது கொஞ்சம் பயாலஜி அந்த குரூப் எடுக்கும் போது அந்த டைமிங்ல கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படின்னு இப்ப வரைக்கும் தோணும். ஏன்னா அதுக்கப்புறம் நர்சிங் தான் கிடைச்சது, டாக்டருக்கு உரிய மார்க் வரல.
1: டாக்டர் நல்லா பண்ணா கூட அந்த நர்சிங்ன்ற தொழிலும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான்,
2: பெட்டர் தான். பட் ஆனா நிறைய பேர் கேட்பாங்க என் டாக்டர் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, சார் நம்ம டாக்டருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைச்ச நர்சிங்
1: டாக்டராவது அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்துட்டு தான் போவார். ஆனா நர்சஸ் தான் வந்து கிட்ட இருந்து பார்த்து அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகுற வரைக்கும் பார்த்து
2: ஹாஸ்பிட்டல் சைடு போய் வேலை பார்க்கும் போது ஒரு ஃபுல் ஃபீல் கிடைச்சது. பட் அவுட் சைட்ல பார்க்கும் போது எல்லாரும் கேட்கும் போது ஒரு சின்ன வருத்தமா இருந்துச்சு.
1: சரி, பரவாயில்ல,
2: பெட்டரா படிச்சிருக்கலாமோ அந்த டைமிங்ல அப்படின்னு.
1: நன்றி, நன்றி மேடம். அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஓகே, அடுத்த ஒரு நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்,
1: சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருங்கிறது பேசுறீங்க?
4: பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு.
1: சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
4: சார், எனக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி மருத்துவத்துறை தான் ரொம்ப பிடிச்சது. ஆனால் டியூட்டும் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல அதுக்கு நிறைய இப்ப மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப பிஎஸ்சி படிச்சவங்க எல்லாம் கூட கிரேட் 1 பிஎஸ்சி எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் டியூ டு சம் அந்த பைனான்சியல் இஷ்யூனால கொஞ்சம் அந்த இதுக்கு போகாத நான் அந்த கமர்ஷியல் லைன்ல ஆர்ட்ஸ் அண்ட் இதுல வந்து பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் கோர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணி பெரிய கம்பெனில இருந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். பட் அந்த மெடிக்கலோட லைனை
1: பண்ண முடியலையே.
4: நான் சப்போர்ட் பண்ணி இப்ப பேராமெடிக்கல்ல நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், கவுன்சிலிங் கொடுக்கறேன். மினி டாக்டர் நான் போட்டுக்கலாம்.
1: ஓகே,
4: அஃபிஷியலா போட முடியாது. ஆனால் அந்த பிரிலிமினரி என்னென்ன இதுவோ எல்லாமே பேசிக், நான் டாக்டரே போ எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேனே எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு.
1: ஓகே, வெரி குட். சின்ன வயசுல முடிக்க முடியாதத அப்புறமா நீங்க வந்து கத்துட்டீங்க.
4: ஆமா, இப்போ உங்களுக்கு பேசிக் எல்லாமே அப்டு ஃப்ரம் ஏ டு இசட் எல்லாமே மெடிசின்ல இருந்து எல்லாமே ஐ கேன் பிரஸ்கிரைப்.
1: ஓகே, நன்றி சார்.
4: அபிஷியல் கிட,
1: நன்றி நண்பா, புரியுது. நன்றி. அடுத்த நேர் இனிப்புல வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: அதெல்லாம்
1: வாங்கி போட்டிருந்தா எங்கேயோ போயிருக்கும்.
5: இருந்தாலும் பெரிய அளவு வசதியா இருப்பேன் சார். அந்த நாள்ல எவ்வளவு நீங்க ஒரு 10-15 கூட வாங்கி போட்டுருக்கலாம்.
1: சரி, உங்க பேர் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே நிகழ்ச்சியில. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னே சொல்லியே. நன்றிமா, நன்றி. ஓகே நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய 0444-298-6000

0: 38 மற்றும் ஒரு எண் 044-295-52-554. ஒரே ஒரு காலர் போயிடலாம். ஒரு காலருக்கு அப்புறமா பியூட்டிஃபுல்லான அடுத்த ஒரு சாங் காத்திருக்கு. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், லைனில் தான் இருக்கீங்க.
1: ஹலோ
0: சார், வணக்கம் சார்.
1: ஹலோ வணக்கம்
0: சார். வணக்கத்தையே பத்து வாட்டி நம்ம பரிமாறிக்கிறோம் சார்.
1: கோபுரத்னம்.
0: யார் இங்கிருந்து சார் பேசுறீங்க?
1: கோபுரத்னம்.
0: கோபுரத்னம் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு
1: நினைக்கிறேன். நான் டார்னருக்கு படித்தேன்.
0: எதுக்கு சார் படிச்சீங்க?
1: டார்னர் படித்த விட டிப்ளமோ படிச்சிருந்தேன் பெரிய வேலைக்கு போயிருக்கலாம். டார்னர் படிச்சு சிஎஸ்சி ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. அது ஒன்று நல்லா இருந்திருக்கும்.
0: அது ஒண்ணு இருந்தா இன்னும் நல்லா
1: இருந்திருக்கும்.
0: அடுத்த ஒரு பாடல் வர காத்திருக்கு. கே கே மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரல்ல பா விஜய் வரிகள்ல பரத்வாஜருடைய இசையமைப்புல ஐயா படத்துல இருந்து பாடல் இதோ. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4.

0: காதல் வைரஸ் படத்தில் அந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடித்தோம். பாடலுடைய வரிகளை ஒவ்வொரு வரிகளையும் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பா விஜய் அவர்கள். என்னை விட்டு போனது அமைதி என்றோ, நீயும் இல்லா நானுமே அகதி என்றோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த வரிகள் எழுதும்போது, 100 கோடி ஆண்டு காலம் வாழ்வது இங்கு வீணடி, எந்தன் காதல் நீ அறிந்தால் அந்த ஓர் நொடி போதும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பார் வரிகளை. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க, கேட்டுட்டு இருப்பீங்க நிகழ்ச்சிய?
1: ஆனா நான் படிக்காததான் எனக்கு ரொம்ப எப்பவுமே மன வருத்தம் வந்ததுப்பா.
0: அதுதான் ஒரே ஒரு வருத்தம். அந்த கால சூழ்நிலை எப்படி?
1: பள்ளிக்கூடத்துல போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு நல்லா ஈஸியா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் வாத்தியாருக்கு அடிப்பாங்க, அதுக்கு பயந்துகிட்டு தனியா இருப்பாங்க.
0: ஓ, அடி வாங்கறதுக்கு பயந்து ஸ்கூல் போகாத அந்த ஆள்ல நீங்க ஒருத்தரா?
1: எங்க வீட்டு வாசல வாத்தியார்கள் அவங்க பிள்ளைய அனுப்புங்க, நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன் கொள்ளையில போய், கொள்ள பக்கத்துல போய். அப்பா இப்போ போப்பா போப்பா நான் விளையாடணும், அப்பா அடி அடிப்பாரு டீச்சர் அடிப்பாங்க. அதாவது 3வது வரைக்கும் படிச்சுட்டேன், 4வது போய் சார்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சேன். அவரு நேரங்கள்ல பசங்களை எல்லாம் குடுத்து இழுப்பாரு பாருங்க, கை காலையெல்லாம் முடிப்பாரு பாருங்க, அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஆசாடி அவர்கிட்டயே போட்டுட்டாங்க 4வதுக்கு. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது இப்ப எவ்வளவு. கவிதை எழுதுவேன் சின்ன வயசுலயே,
0: சின்ன
1: கவிதைகள் தொகுப்புகளை எழுதுவேன். கூடிய மேகங்கள் கலைந்ததால் மழைக்காக ஏங்கியது பூமி, கூட்டு குடும்பம் கலைந்ததால் அன்புக்காக ஏங்கியது மழலைகள், அக்கால தேவர்கள் அசுரர்களின் பிடியில் இக்கால மனிதர்கள் கொசுக்களின் கடியு எழுதி அந்த கவிதைகளையும் நான் பிரசுரம் பண்ணாம விட்டது எனக்கு மன வருத்தம்.
0: நன்றி நன்றி, கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் அதை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நேரிலே அடுத்ததா ஒரு பாடல் போயிடலாம். அழகிய திரைப்படத்திலிருந்து தான் பாடல் காத்திருக்கு. கார்த்திகன் பவதாரணி பாடிய பாடல், இளையராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசைப்பில். இதோ நமக்காக

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது.

0: இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் PL கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12

0: 2,00,000 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 500,000 கிராமங்கள் ஓடிஎஃப் திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2,15,00,000 டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் இளைஞராக இருக்கும்போது செஞ்ச இந்த ஒரு செயலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் என்னுடைய லைஃப் இருந்து இன்னும் சூப்பராக மாறி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் பலரும் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடலுக்கு போயிடலாமா? எஸ், எந்திரன் படத்திலிருந்து ஏ ரஹ்மான், கதீஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மான் டிசிமிப்பில் பாடல். இதோ

0: ஓகே, நிகழ்ச்சியுடைய ஒரு நிறைவான காலருக்கு போயிடலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: ராஜலட்சுமி. வெஸ்ட் மாமலாத்தூர்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி அம்மா, நிகழ்ச்சி நிறைவான காலராக வந்திருக்கீங்க. நீங்க சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயத்த இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
1: சின்ன வயசுல படிக்கும் பொழுது அத பிஎஸ்சி படிக்கலாம்னு கெமிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து படிச்சேன், ஆனா அது படிக்க முடியல. அது ஒரு இதா இருக்குது, ஆனா அத பெருசா எடுத்துக்கல. இப்ப வந்து படிச்சிருந்துக்கலாமே, நல்ல வேலையில ஜாயின் பண்ணி இருந்துக்கலாமேன்னு இப்ப தோணுது. என்ன பண்றது, இன்னமே தோணி.
0: ரைட் மா, நன்றி.
1: நன்றி.
0: ஓகே நேர்களே, நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டீங்க நிகழ்ச்சியில். இன்றைய இளைஞர் உலகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் நினைக்கிறது தான், இப்படி இருந்தால் இப்படி இருக்குமே, இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு. பட் இருந்தாலும் அதெல்லாத்தையுமே கடந்துட்டு வந்துட்டோம், அந்த சுச்சுவேஷனை கடந்து வந்துட்டோம் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுட்டு இன்னுமே வரக்கூடிய நாட்களை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுட்டு போனால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே, June 14. அதனால் யார் யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரத்த தானத்தின் மூலமாக பலருக்கும் வந்து வாழ்வு அப்படின்றது கிடைக்குது, உயிர் தொடரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரத்த கொடையாளர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கங்களையும் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 2:15 சந்திக்கிறேன். இணைந்திருப்போம். இது உங்கள் FM ரெயின்போ 103.4.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலை கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுரும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். என்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒழிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம்.
2: இது 2வது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்க வந்து பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லுங்க.
3: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில தல்லாகுளம். தல்லாகுளம்ன்றது நகரனுடைய மத்தியில வைகை வடகரையில் இருக்குது. 100 மேல அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தகவலா வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 இல்லைன்னா 120 மேலே மதுரையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தல்லாகுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான் படித்ததெல்லாம் பெரும்பாலும் தல்லாகுளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்கே சென்னையில் மத்திய அரசு பணியில் இருந்தார், வருமான வரித்துறையில் இருந்தார். அப்போ என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னையும்ன்ற மாதிரி சொல்லலாம்.
2: அருமை சார், அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த இலக்கிய ஆர்வம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?
3: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்போ வந்துச்சுன்றது, இன்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
2: ஏதாவது ஒரு தூண்டுகோல்
3: யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோல் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதைப் போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் இல்லை. இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தங்களும் இல்லை, உறுதியாகவே இல்லை சமூகத்தில். என்ன முயற்சி பண்ணாலும் 10 மேலே பாட்டு இருக்காது. ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில் பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யாருமே இல்லாத ஒரு காலம். திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினா தான். அப்போ பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வாரப்பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டில் வளர்றேன். அப்போ அங்கே என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் வீட்டில் புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்போ எங்கள் சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தல்லாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேலே இருக்கும், அலர்வழி சாவலையில் ரோட்டு மேலே வந்து இருக்கும். அங்கே போய் நான் தான் எங்கள் சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்போ எங்கள் சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும்னு சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன் போவோம். பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்கள் சித்திக்கு கொடுப்பேன். அப்போ இயல்பாக எங்கள் சித்திக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனாக வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டில் வாரப்பத்திரிகைகள் இருக்குது, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்குது. இயல்பாக செய்வதற்கு வேறு என்ன இருக்குது? சினிமாலாம் எப்போயாவது தான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்குது. எங்கள் பாட்டி என்னை பெருசாக விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்கள் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனால் திருவிழையெல்லாம் போனால் கெட்டு போயிடுவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமாக நான் இலக்கியம் எடுத்து கெட்டு போனேன்றது வேறு விஷயம். ஆனால் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவில் இந்த திருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்புன்றது ஒரு வகையில் ஒரு ருசி மாதிரி தான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேலே மேலே மேலே ஏறி இறுதியாக அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அப்போ அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவில் ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னின்னு

0: நான் படிக்கிறேன் நினைக்கிறேன். சாண்டில் நான் படிக்கிறேன். தாகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி சாரியுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன். ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்தில் ஒரு கிளை நூலகத்தில் புத்தகம் எடுத்துகிட்டு போய் தான் வீட்டு வாசலில் உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கேயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போகிறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி, சொல்லணாத மகிழ்ச்சி. பயங்கரமாக வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிச்சு. இன்றைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது.
1: இந்த பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் புத்தகத்தோடு ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோன் தான் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்ஃபோனுக்கு தான் போகிறாங்க. ஸோ படிப்போட முக்கியத்துவம் குறையிறது இப்படி தான் குறையுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்லை ஒரு வீட்டில் ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்போ கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
0: ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிகையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஆனால் வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்தில் வந்துருச்சு. லைப்ரரியிலலாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம். 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டுவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவார். அவர் பலவிதமாக 10:30 மணிலேருந்தே தொடங்கிடுவார். வெளியேற்றுவதற்கான வழிகளை செய்வார், போய் ஜன்னல் அடைப்பார், லைட்டை மத்துவார், ஃபேனை மத்துவார். மொத்தத்தில் யாரும் படிக்கக்கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இயங்குவார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் நூலகத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. காலையில் 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 என்னென்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்ப்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் விளக்குலையும் உட்காந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமாக வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. வேற எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்னைக்கு வந்து இடம் கிடையாது, அப்படி தான் இருந்துச்சு. அதனால வாசிப்பு என்பது சமூகத்தில் அன்னைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: எங்கள் வீட்லேயும் என்னோட தந்தை என்ன பண்ணுவார்னா துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வார வாரம் வருதுல, அது மாதிரி வர்றது அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுவார், நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே சினிமா பகுதியை மட்டும் கிழிச்சிருவார். அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதில் வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவார். அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனால தான் எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு, அப்படி தான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சிறு வயதில் நம்ம மனதில் விதைக்கப்படுறது, அது எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும்.
0: நிச்சயமாக நான் இந்த வகையில் இதில் வந்து ஒரு வகையில் பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்லை, எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடைச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னென்னா நான் சீக்கிரமாக 8 to 9 நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 நான் வந்து பாலகுமாரோட மேற்குறிப்புகள்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமாக என்னை வந்து பெரிய மனிதர்கள் ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேற ஒன்றாக பார்ப்பதற்கும் ரொம்ப சீக்கிரமாக இந்த உலகம் வேற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ்பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடேசன் ஒரு புகழ்பெற்ற படம் இருக்கு. அந்த படத்தில் வந்து இத்தாலியில் ஒரு சிறிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர், அதை ஒட்டியான கதை தான். அப்போ அந்த தேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதில் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில் போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்லை. அதனால நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமா எனக்கு வந்து என்னை நல்லா தான் ஆக்கச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலையுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாகத்தான் இருந்தேன். நிச்சயம் அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
1: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
0: ஆமா, அது சும்மா அப்படி சொல்லலாம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்கள் உடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது, ஒழுங்கா இலக்கியம் படித்தால். ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றதை பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமா ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு. அப்படி
1: அருமையா சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பாக்குறீங்க?
0: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 50 நான் வந்து சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா நிச்சயமா
1: ஒரு 10
0: தொடங்குவேன். தமிழ்

0: பொறுத்த வரைக்கும் நான் பாசிங்காரத்துல இருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமைப்பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்போ இவங்களையெல்லாம் வந்து தமிழில் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவில் இருந்து நான் சொல்கிறேன் உடனே இவங்கெல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமாக ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்போ இவங்கெல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியாக சொன்னோம்னா ரஷ்யன் லிட்ரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் ஈர்க்கப்பட்டவன். லியோ டால்ஸ்டாய், அலெக்சி டால்ஸ்டாய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கிஸ் அய்த்மாத்தோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்காரு, அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனதாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்புலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்தில் ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபியாரணியாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் என்னுடைய சமகாலத்தில் கூடிய ஆதர்சங்கள் சொல்லுவேன். முன்னோடிகள் அவங்கெல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
1: நிச்சயமாக நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்மளுடைய தலைப்புக்குள்ள இப்ப போயிடுவோம். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனா முதல் கேள்வியை முரணா தான் நான் ஆரம்பிக்க போறேன். இலக்கியத்துல உலக இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்ற எல்லாமே துக்கம்தான் அதுல முன்வைக்கப்படுது பெரும்பாலும். அது ஏன்?
1: இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்கு, உறுதியா இருக்கு, அது ஒன்று மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒன்று வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்ப இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமைதான். நிலையாமைதான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளவுதான், இறந்து போயிடுறோம், அவ்வளவுதான் நிலையாமைதான். அப்ப இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்ப இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால் மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ளதான் நம்ம வந்து இருக்க போறோம். அப்ப மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒண்ணுமே மாற்ற முடியாது. அப்ப இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பத்தி பேசுது, பெரிய காலத்தை பத்தி பேசுது, யுத்தத்தை பத்தி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக, ஒருவர் மெசநகர்ல என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில தான் மின்மயானம் இருக்கு. எனக்கே ஒரு நாள் நான் செத்து போயிருவேன், அதுக்காக இன்னைக்கே போய் அங்க உட்கார முடியாது. அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்கு. இதுக்குள்ளதான் நான் வேலை பார்க்கணும். அப்ப இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்துல இந்த துக்கம் இருக்கு, ஆமா, அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப இவ்வளவு நிலையாமை இருக்கும், அந்த நிலையாமைக்கு நடுவில் இவ்வளவுதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ள நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமா, இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்துல கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ எதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால், எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்ல, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதே தான், இதே பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்மை, இதான் வரப்போகுது. அப்ப இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலிருந்து மீள முடியும். அப்போ ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும், துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுறதுல ஒன்று மகிழ்ச்சி அதுவாக இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட, நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து

0: பிரமிடுடைய முக்கோணம் மாறி ஆகுது. நமக்கு தெரிந்தவர் இழந்து போகிறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போகிறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுடகுலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மானுடர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவொடனே இது நினைவு. கேப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல நமது நினைவுகளும் சேர்ந்து தான், ரெண்டும் சேர்ந்து தான் எப்பயுமே லைஃபாக இருக்கு. நம்ம என்ன வாழ்கிறோம், அந்த வாழ்வை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கையாக இருக்கு. மனிதர்களுக்கு இங்கே அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும். கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மானவகுலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்றாங்க, அதுதான் வழி. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜந்தாயிலோரால ஒரு ஓவியம் இருக்குன்னா, அந்த ஓவியம் 1000 வருடமாக மானவகுலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புனகித்துக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்க பாடலனுடைய ஒரு மானவகுலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி அது பேசிட்டே இருக்கு. அப்போ ஒரு இலக்கியத்தினுடைய வேலை இந்த மானவகுலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மானுடர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்போ துயரத்தை தான் பேசணும். இலக்கியத்தினுடைய தலையாய பணி துயரத்தை பேசுவது தான்.
1: நீங்கள் துயரத்தை பற்றி இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு புதினமோ உன்னதமான படைப்பாக வருது அப்படின்னா அது மகிழ்ச்சியிலேருந்து வர முடியுமா, இல்லை மிகப்பெரிய துன்பத்தில் அந்த எழுத்தாளர் இருந்தால் தான் அதுலேருந்து தான் வருமா?
0: நீங்கள் படைப்பாளி அதை படைக்கும் போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரான்னா நமக்கு தெரியாது. இப்போ தாஸ்தோவையோ இல்லை நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தார்ன்றதை நம்மளால், நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்துச்சு அப்படின்றது வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்க பாடல் எழுதின ஒரு சங்க புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்ருந்தானா சாப்பிட்லையா, வறுமையில் இருந்தானா, அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா, நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பு படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமானா, ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய அதை படைத்தவர், நான் ஒரு படைப்பாளியாக நான் இப்படி சொல்வேன், என்னுடைய குடைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேர் நிறைய இடங்களில் அழுதேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதின நான் அழலை, நான் ரொம்ப இயல்பாக இருந்தால் எழுதினேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக மொழியின் வழியாக அரங்கேற்றுகிறேன். நான் அதை அழுகலை, ஆனால் அதை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மை தான். அப்போ எழுதின சாம்ராஜ் அன்னைக்கு அழுதுனானா, இல்லை. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில் அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா, ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்தது, ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்கு, படைப்பால் இறந்து விட்டார் படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில் உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்குது. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்களில் படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, படைப்பு வேற ஒன்றாக உன்னதமாக இருக்குது, படைப்பாளி வேற ஒரு ஆளாக இருக்கார், ரொம்ப அற்பமானடாக கூட இருக்கார். அது ஒன்றும் நம்மளை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர், அந்த எழுத்து மேசையில் எந்திரிச்சிட்டார்னா அவர் சாதாரண அற்பமானடன். அற்பமானனுக்கு உண்டான சீனாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான செழிப்பையலாக கூட அவர் இருக்கக்கூடும். அப்போ அதனால் நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா, ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மார்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்தில் அறைவார்னு சொல்கிறார். நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிட தகுந்த தகவலாக தான் இருக்கு. அப்படி வந்து மானுடகுலத்துக்கு மிகப்பெரிய மானுட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்து தான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அவருடைய மகனை ஒரு இதில் நடித்தார், நடிப்பவர்கள் என்றுக்காக மிக கடுமையாக கோபப்படுறாரதை நான் பார்க்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்கிறார். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்கேருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. சாப்ளின் என்ற மனிதர் என்னவா இருந்தால், சாப்ளின் படைப்பு நூலியாக நான் பெறுவதும் அந்த படைப்பு நூலியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம் தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால் ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிடும். நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம்தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம படைப்பாளி வழியே பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமாக தானே ஆக முடியும். அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன? மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
1: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பது அல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானுட குலத்திற்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்துல என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டுமல்ல இந்த துக்கம், எல்லாருக்கும். யார் தான் இந்த உலகத்தில் எதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்லை? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்ப மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானுட குலத்திற்கு பொதுவானது, மானுடர்கள் தொடங்கிய நாளிலிருந்து, மானுடர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்களை ஆனமோ

0: பிறந்துட்டோம்னா இறப்போம், பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி. நம்மளுடைய துக்கம் என்பது எப்போ தொடங்கினது? நம்ம இன்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்தில் இருந்தோமோ அன்னைக்கு பிறந்தது தான். ஏன்னா அன்னைக்கே நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிடுவோம், நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிடுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை ஒரு ஒரு நாளாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது? அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்போ இந்த துக்கம், இந்த மானுடகுலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இந்த துக்கம் மானுடகுலத்திற்கு பொதுவானதுன்னு ஒன்று புரிகிறோம், அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலையற்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மானுடகுலம் வந்தடை. அப்போ துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம வந்து இவ்வளோதான், அப்போ 60-70 வயசு, ஆமாம் அவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்குள்ள உன்னால் எவ்வளோ பயணப்பட முடியுமோ பயணப்படுது, எவ்வளோ பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்கும், எவ்வளோ சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளோ அன்பாக இருக்க முடியுமோ எவ்வளோ அன்பார், எவ்வளோ காதல் செய்ய முடியுமோ அவ்வளோ காதல் செய், எவ்வளோ சக மனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமோ கருணையாக அன்பாக இருக்கு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எவ்வளோவெல்லாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ வாழையா, நான் உன்னுடைய ஆற்றோருடைய ஒரு வரி உண்டு, எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் எவ்வளோ சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சூரியோதயத்தை பாரு, இந்த வாழ்க்கையை வந்து வாழணும், இந்த வாழ்க்கையை 7 நாளும் வாழ்வான் தமிழன் வண்ணதாசன் சொல்வார், அது மாதிரி 7 நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிகிட்டு போகும். அவ்வளோதான் நம்மளுக்கு 70 வருஷம் தான். இந்த 70 வருஷத்தில் 10 வயது வரைக்கும் அறியாமையில் இருக்கும், ஒரு 13-14 வயசுல தான் நான் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த நான் உருவான காலத்திலேருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப லிட்ரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் இந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும், ஆனால் அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. ஆயிரக்கணக்கான பாடல்களும், ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும், அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி. ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்ல ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு. ஒரு கவிதையை வச்சுக்கிட்டு அவன் அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்த முடியும். அப்போ இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டிச் செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில் நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக தான். அதனால் நிச்சயமாக வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதன் வழியாக துக்கத்தில் மேலும் மேலும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒரு பொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்பதை புரிந்து கொள்ள வைப்பது தான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கேதான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது.
0: இந்த நொடியில வாழ்ந்து நரகம்ன்றத நரகமும் கூட இல்லை, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்லை. இது இப்படித்தான் காலகாலமா இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு. நான் மாத்திரம் இல்ல, தோன்றுதல் மறைதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி. நமக்கு இல்லை, எல்லா உயிரியும், மலைகள், கடல்கள், சின்ன உயிரி, பெரிய உயிரி, டினோசர், எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவில் நம்ம என்னவா இருக்கோம்ன்றதான். இந்த தோன்றுதல் மறைதல் நடுவில் என்னவா இருக்கோம்ன்றதை பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்கவுங்க சின்ன உலகத்துக்குள்ளே இருக்காங்க. எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குன்னா, ஆமாம் எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குது, அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவுன்னு கூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ளதான் நீங்கள் அத்தனை மானுட நாடகம், இதை எப்படி செம்மையாக வாழப்போகிறன்ற கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தாசனுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக, ஆமாம் யுத்தம், அந்த யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னால் இன்றைக்கி ஈரான் யுத்தத்தை பார்க்கும்பொழுது, ஆமாம் இப்படி தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ மானுடகுலம் எல்லா காலகட்டத்திலையும் யுத்தங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது, இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போ இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பது தான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்பு படுத்தியும் சொல்லிட்டீங்க. இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியா ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்றாங்க, எல்லாரும் இலக்கியம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லா பேரும் தான் வாழ்றாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க இருக்காங்க, எல்லாருக்கும் வயதாகுது, ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போகிறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார், அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போகிறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ள இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இதுலேருந்து ஒரு சாதாரண மனிதர், வாசிக்காதவர்களிடமிருந்து

0: வந்து வாசிப்பவர் எங்கே வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை, இப்படி எல்லாரும் போயிட்டுருக்கோம்ன்ற இந்த ஓட்டத்துக்கு மத்தியில் இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில் சொன்ன மாதிரி இந்த தொண்டர்கள் மனிதர்களுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதை தான் இலக்கியம் சொல்லு. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப நுண்ணியமான அவ்வளவு அழகான விஷயம் இருக்கு. ஒரே ஒரு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் அவ்வளோ அற்புதம், அவ்வளோ வேலைப்பாடு இருக்கு, அதுக்குள்ள அவ்வளோ இயற்கை பிரபஞ்சம் அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அப்ப இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு இலக்கியத்தில் எப்படி, இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சியை ஆக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சி படுத்துது இல்லையா, நல்ல பாடல் மகிழ்ச்சி படுத்துது. ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமா மகிழ்ச்சி அடைய வைக்குது. அந்த அற்புதமான நிலப்பரப்பு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு அங்கெங்க இலக்கியம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். அது அற்புதமான நிலப்பரப்புன்னு உணர்வதற்கு தான் இலக்கியம். ஓ, இது இவ்வளவு அழகான நிலப்பரப்பு இல்லையா அப்படின்னு கத்துக் கொடுக்கறது இலக்கியத்தினுடைய வேலை தான். நிலவை எல்லா பேரும் தான் பார்க்குறாங்க, ஆனால் நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பார்க்கறதுக்கும் ஒரு கவிதையோடு தோய்ந்தவன் நிலவை பார்க்கும்போது நிலவு அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற. அப்போ வாசிக்கிறவனுடைய கண்ணை இந்த இலக்கியம் துடைத்து தருது. இந்த துடைத்து தருவதன் வழியாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், வரக்கூடிய சிக்கல்கள், இதில் வரக்கூடிய நெருக்கடிகள், இதில் சந்திக்கக்கூடிய துயரங்கள், இது எல்லாவற்றையுமே இந்த இலக்கியத்தினுடைய தோளிலிருந்து உட்கார்ந்துட்டு அவன் பார்ப்பதன் வழியாக அவனால் அதை சுலபமாக கடக்க முடியுது. அப்போ இலக்கியம் படிக்கின்றவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்னா, இந்த அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானுட நாடகத்தை முத, அவனுக்கு மானுட நாடகம்னு அவனுக்கு முத தெரியும். அந்த மானுட நாடகம்னு இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அவன் முத அதுலேருந்து விலகின்றதை வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறான். ஆமாம், இது எல்லாத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றப்ப, நான் இந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சிகரம். மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுன்னு என்ன, இப்போ நான் வந்துட்டு இருக்கப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க விசனாலும் திடீர்னு அப்படி மேகம் சொல்லுது, மேகம் சொல்லுதான் விசன ரொம்ப அழகாயிருக்கு. இந்த மேகம் சூழ்ந்து அப்படியே வெயில் குறைஞ்சு மேகம் வந்த உடனே பெசன் நகர் அழகா இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது இலக்கியம் தான். கவிதை வழியா நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு கணமும் என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அழகு எல்லாவற்றையுமே பார்க்க கற்றுக் கொடுப்பது இலக்கியம் தான். இலக்கியம்ன்றது அழகை பார்க்க கற்றுக் கொடுக்கறது தான், நுட்பத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கக்கூடியது தான். அப்போ ஒருத்தனுடைய இந்த வாசிக்கிறவனுடைய வாசிப்பவன் எங்கே வந்து மற்றவர்கள்லேருந்து மாறுபடுறான் மேம்படுறான்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை அழகையும் காட்டுவது இலக்கியத்தினுடைய வேலை. அதை பார்த்தவனுக்கு என்ன துக்கம், அவனுக்கு துக்கமே கிடையாது, துக்கமே இல்லை.
1: இலக்கியம் வந்து ஒரு துக்க நிவாரணி அப்படின்றீங்களா?
0: உண்மையாகவே சந்திரன், மாணவர்களே மாணவர்களுக்காக தயாரித்துக் கொண்ட மருந்து தான் அது. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நீங்க இலக்கியம் கலை இல்லாம இந்த மாணவர்களத்தை யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும். அப்புறம் மாணவர்களும் கலை இல்லாமல் வளர்ந்திருக்கவே முடியாது. கலை முத ஒன்னு கற்பனை பண்ணும், அந்த கற்பனையை தான் அப்புறம் விஞ்ஞானம் வந்து பூர்த்தி செய்யும். முத கனவு காணுவது கலை தான், அந்த கனவு கலையில கற்பனை செய்யக்கூடியதை பின்னதாக விஞ்ஞானம் வந்து வேறு வகையில வந்து பூர்த்தி செய்யுமே ஒழிய, கனவுகளை இந்த உலகத்துக்கு காலகாலமாக கனவுகளை மாணவ உலகத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது கலை மட்டும்தான். கனவின் வழியாகத்தான் நம்ம எப்பயுமே வளர்றோம், கனவின் வழியாகத்தான் நம்ம மேம்பட்டுட்டே இருக்கோம். அப்போ மனிதர்களே மனிதர்களுக்கு இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாகிறது எப்படி, இந்த 70 வருட வாழ்க்கைக்குள்ளே 700 வருட வாழ்க்கையை வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கு மனிதர்கள் கண்டுபிடிச்சாதான் கலை. நான் ஒரே நேரத்தில் 100 நிலப்பரப்பில் வாழ்வேன், 100 கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிருவேன், 100 மொழி பேசுகிறவனுடைய துக்கத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 70 வருடத்தை 700 ஆக 7000 ஆக மாற்றுவதற்கு தான் கலை. அது வழியாக தான் அப்போ ஒருத்தர் ஆக முடியும். இந்த சின்ன வாழ்வை பெரிதாக கலைடாஸ்கோப்பில் ஒரு 10 வலையில போட்டு அப்படியே மாற்ற காட்சிகள் மாறுவது போல, கலை தான் நம்மளை இந்த அற்ப இந்த சின்ன மாநில வாழ்க்கையை அப்படி பெருசாகும். புள்ளில் வழியாக தெரியக்கூடிய அந்த நீர்த்துளியில் தெரியக்கூடிய மொத்த பூமின்ற மாதிரி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கலை தான் மனிதர்களுக்கு. மனிதர்களே கண்டுபிடித்தது என்ன, மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப சின்ன ஆள், இந்த சின்ன ஆள் பெரிய கனவை அடைவது எப்படி, பெரிய கனவுகளில் வாழ்வது எப்படி.
1: மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை மனிதத்துக்கு கொண்டு
0: கனவு, ஆமா மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை கனவுதானே மனிதனா மாத்தது. மிருகத்துக்கு கனவு இருக்கா, இருக்கலாம் நம்மளுக்கு தெரியல, ஆனா மனிதர்களுடைய கனவுதானே, அவர்களுடைய சந்தோஷமும் கனவுதான், துக்கமும் கனவுதான், இழந்ததெல்லாம் கனவுல வரும், அடைய வேண்டியதும் கனவுல வரும், ரெண்டுமே தானே வரும். அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறிந்தது கலையின் வழியாதான்.
1: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது நம்ம நிறைய இலக்கியத்தோட பங்கை பத்தி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்ம
1: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா, எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்கு. பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்ப இருக்கு? இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்கிட்ட இருக்கானா? இருக்கு. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும்? தீரவே தீராது, ஒருபொழுதும் தீர்ந்துராது. இப்போ அமெரிக்கா போயிருந்தப்போ மியூசியம் போகிறேன். மியூசியம் போகிறப்ப அமெரிக்காவில் மியூசியங்கள் அவ்வளோ பேரறுப்பதாக வச்சுருக்காங்க. ஒரு மியூசியத்தில் ஒரு அரங்கத்தை பார்த்து முடித்தா சாயங்காலம் ஆயிடுது. பண்ணதாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரியிருக்கும், கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ 4 மணி ஆயிடுது. 4 மணி ஆன உடனே வெளியேற்றுறாங்க, வெளியே வர சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தோணுது, வாழ்க்கையே இவ்வளோதான், இந்த மியூசியம் மாதிரி தான், இவ்வளோ பெருசு, இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில் வரேன். அப்போ இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால் முழுமையாக பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாது. அப்போ எங்கே சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்போ மானிடர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது? எப்படி ஒரு அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், பயங்கரமாக போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேட்குறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற ஒரு சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணால் வருஷத்துக்கு 2 தடவை வரலாம், இந்த மனிதருக்கு வரவே கூடாது. அப்போ ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்குது. நான் நுகர்வு வெறி சொல்லலை, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல, பொருள் இல்லை. நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது. புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் வேணால் பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்ணுறது கொண்டு இல்லை, அதில் அந்த ட்ரீமை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்போ இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவுகள்ல, போதையான கனவுகள் அல்ல, நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்குது. அப்போ இலக்கியம் ஒரு மானிடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்குது. ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிது. ஒவ்வொரு கணத்தையும் வாழணும். நான் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். நான் ஒரு ஓவியர் சமீபத்தில் கண்டடைஞ்சேன், பிரெஞ்சு ஓவியர் கிளாடி மேனே அப்படின்னு சொல்லி. அவர் லண்டன் நகரத்தில் கூடிய வாட்லூர் பாலத்தை 100 தடவை வரைஞ்சிடறார். 100 தடவை அந்த பாலத்தை வரைஞ்சிட்டே இருக்கார். எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது தோணுது, ஏன் வாட்லூர் பாலத்தை நிறைய வெனிஸில் கூடிய பல கட்டடங்களையும் அவர் அப்படி வரைஞ்சிருக்கார். இப்படி வரைவதன் வழியாக மேனே என்ன முயற்சி பண்ணுறார் அப்படின்னா, காலத்தை அதன் வழியாக பிடிச்சு வச்சிட முடியுமான்னு பார்க்குறார். 100 தடவை என்ன அதில் ஒரு உண்மைனா, ஒரு கணம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் அடுத்த கணம் வேற வேற வேற மாறிட்டு, இந்த வேற மாறுறதை தான் அவர் வந்து வரைஞ்சிட்டே இருக்கார். அப்போ கணந்தோறும் இந்த கணம், ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது, ஒவ்வொரு கணத்திலையும் வேற ஒன்றாக இருக்கு இந்த உலகம். அப்போ இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்புக்கு இடமே இல்லாமல் அவனை ஆக்கி வைக்கிறது. இசை கேளு, பாடல் பார், படம் பார், வெளியில போ, நடந்து போ, கடற்கரையை பார், மரத்தை பார், பறவைகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களோட பேசு, எவ்வளவு இருக்கு, கோயிலுக்கு போ, சிற்பங்களை பார், கடவுளை கும்பிடணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, சிற்பங்களை பார், அந்த அமைதியில் தோய்ந்துரு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, மானிடர்களுக்கு இல்லாத சந்தோஷமா? அப்ப அந்த சந்தோஷத்தை தான் இலக்கியம் வழங்குது. அது ஒரு மானுடைய அன்றாடத்தில் அது செய்யக்கூடியதான். 1000 பேர் போலாம், அந்த 1000 பேரத்துல நான் தனித்தவன் என்னை உணர வைக்கிறது இலக்கியத்தினுடைய வேலை.
0: அருமையா சொன்னீங்க. நம்மளுடைய தலைப்பை வந்து முழுசாவே அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்து நான் நம்மளுடைய நேர்காணல் தொடங்கும் போது சொன்ன 2வது சந்திப்பை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ட்டு. நான் உங்களை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தம்ல பெட்ரோல் பங்க் வாசல்ல பார்த்தேன். நீங்க வந்து உங்க நண்பர் பெட்ரோல் போட்டு வந்துட்டு இருக்காரு. 8 மணி இருக்கும், அடையார் பாலத்துக்கிட்ட 8 மணி இருக்கும். நீங்க ஒரு புத்தகத்தை வச்சு

0: ரொம்ப தீவிரமா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனால நீங்க ரொம்ப இப்பவுமே வாசித்து கொண்டிருப்பவர் அப்படின்றது எனக்கு அதுல விளங்கியிருக்கு. நான் அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி நிச்சயமா கேட்டாகணும். ஒரு மனிதன், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளில் வாசித்தே ஆக வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா ஒரு 5 புத்தகங்கள் நீங்க சொல்லுங்க.
1: ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன, ஒரு 5 புத்தகம் கேட்கறதா இருக்கக்கூடிய கஷ்டமே.
0: சொல்லுவீங்க, ஆனா நேரம் தான் இல்ல.
1: 5 புத்தகம்ன்றது அப்படி சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தமிழ்ல ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் நிச்சயமா வந்து பாசிங்கரத்தினுடைய புயலிலே ஒரு தோணியும் கடலு கப்பால் நாவலையும் நிச்சயமாக ஒருத்தர் படிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா, அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்ச படைப்பாளியில் ஒருவர். அசோகமித்திரனுடைய 18வது அட்சயக்குடை நான் ரொம்ப மிக உறுதியாக சொல்லுவேன். தமிழ்ல வாசிச்சே தீரணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்து சொல்லுவேன். நாஞ்சில் நாடனுடைய மிதவையையும் சதனக குதிரைகளையும் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக பரிந்துரைப்பேன். இதுக்குள்ள வராத ஒன்று, அதாவது இவ்வளவு தீவிரமான ஒரு இலக்கிய படைப்புன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம் சமகால வாழ்வை, சமகால வாழ்வின் துயரத்தை அல்லது அவலத்தை, மோசமான பக்கத்தை, அல்லது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதை பற்றியான புரிதலை வழங்கக்கூடிய, நாம் என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு மணிசேவத்திரன் கேட்குற மாதிரி, நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய சா பாலமுருகனுடைய சோழகர் தொட்டியை நான் வந்து உறுதியாக சொல்வேன். அப்புறம் நிச்சயமாக நான் ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய, ஒவ்வொரு வருஷம் படிப்பதை என்னுடைய ஒரு கடமை போல வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோனுடைய காடு நாவலை சொல்வேன். இதான் நான் உடனடியாக 5 சொல்லி என்கிட்ட கேட்டால் உடனே எந்த விதமான பெரிய முன்தீர்மானம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய.
0: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடைமடம் புதினம், அதை பத்தி சில வரிகள் மக்களுக்காக சொல்லுங்க. அந்த தலைப்பு குடைமடம் என்று ஏன் வச்சுங்க? அதையும்
1: நான் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் படப்படாத நாயகர்கள், ஒரு அரசியல் கருத்திற்காக, தாங்கள் வரிந்து கொண்ட ஒரு அரசியல் கருத்திற்காக. இந்த உலகத்துல மானுடர்களுக்கு மிக உயர்ந்தது உயிர் தான். இந்த உயிரை தாங்கள் வரிந்து கொண்ட லட்சியத்திற்காக விடவும் துணிந்த மனிதர்களை பற்றியான, தோழர்களை பற்றியான கதை தான். அப்ப அந்த நாவல் எழுதின பிறகு அதற்கான ஒரு தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேடுறோம் தேடுறோம் தேடிட்டே இருக்கும். அப்ப கவிஞர் இசை தான் கபிலருடைய அந்த பாடல்ல இருந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றான். அந்த பாடலுடைய சாரம் என்னன்னா, மழை பெய்யும் பொழுது அது நல்லவர்கள் கெட்டவர்கள் பாய்ச்சலாம் பெய்யறது, எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரி இந்த பாரி மன்னன் கொடை கொடுக்கும் போது தனக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நிற்பவர் யார் என்றெல்லாம் பார்க்கறதுல மடக்கொடை அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய தோழர்களையும் அப்படிப்பட்ட மடக்கொடையாளர்கள் தான் சொல்லுவேன். அவங்க கவலையே படலை இந்த லட்சியத்துக்காக, ஒரு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, சாதாரண மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நின்று நாம் உயிரையும் விட துணிந்தவர்கள், உயிரையும் விட்டவர்கள், அவர்களை எழுதணும்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுதான் கொடைப்படம்.
0: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேள்வி எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்பது தான், அதனால் அதையும் உங்ககிட்ட நான் வந்து மரபுக்காக கேட்டுறேன். எழுத விரும்புபவர்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு, இல்லை எழுதிட்டு இருக்கணும் கூட சரி, நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? சில விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, அடிப்படையாக வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: அறிவுரை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல தோன்றது வந்து 2 இது தான். ஒரு அறிவுமதியோட கவிதை இருக்கு, அறிவுரைகள் அறிவுரைகள் ஈயை விரட்டும் பசுவின் வால் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த உலகத்தில் எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வாழ், ஈயும் ஓஞ்சு போறதில்லை பசுவனுடைய வாழும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல சேயிங் இருக்கு, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே இல்லை, நான் இப்ப சொல்றது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததுலேருந்து பகிர்தல் தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேல எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு. அது அறிவுரை எப்பொழுதுமே, ஏன்னா அறிவுரைன்னொன்னே அதில் ப்ரீச் வந்துடுது, அது இல்லை. அப்போ எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், அவர் எவ்வளோ தூரம் இந்த உலகத்தை பார்க்குறாருன்றது முக்கியம். பராக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த பராக்கை வெறும் பராக்கா பார்த்தோம்னா வெறும் பராக்கமாக போயிடும். அவர் ஒரு அரசியல் தெளிவோடு அந்த பராக்கை பார்த்தால் இன்னும் அழகு. ஆக நன்றாக பராக்கு பாருங்கள், அரசியல் தெளிவோடு பாருங்கள் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது.
0: அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியாக இதை வச்சுக்கலாம், உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன?
1: சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகளில் இருக்கேன். ஆனால் சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகள் இருக்கேன்றப்ப எப்பொழுதுமே நான் வாழ்க்கையில் நம்புகிறேன் இந்த இயக்குனர் ஆன அந்த நாள் தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் தான், அப்படி இல்லை. அதுக்கு நான் இன்றையிலேருந்து எவ்வளோ காலமாக அதுக்கான வேலைகள் இருக்கணும், அது எல்லாமே என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் தான். 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி அந்த கிளியினுடைய கழுத்தில் தான் அந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சி அங்கே இருக்குன்னு நான் நம்பலை. மகிழ்ச்சி இன்றையிலேருந்து இப்போ இருந்தே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இயக்கணும், நிறைய புத்தகங்களை உரிமை வாங்கி வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எனது 30 ஆண்டு கால

0: ஆசிரியரான, என்றும் என்னுடைய ஆசிரியராக தொடரக்கூடிய தோழர் தியாகனுடைய ரெண்டு புத்தகங்கள், சுவர்கள் சுத்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள். இந்த ரெண்டு புத்தகம் தமிழுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியங்கள். அதை படம் பண்ணுவதற்கான உரிமை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய குடைமடத்தை எடுக்கணும்னு பெரிய ஒரு கனவு இருக்குது. இதெல்லாம் சினிமா சார்ந்த கனவுகள். அதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். கனவுகள்ன்றப்போ நம்ம கனவுகளுக்காக உழைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதை மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்குறோம். அதான் விஷயம். நம்ம வேலை நம்ம வேலை பார்க்கறது மட்டுமே தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மதுரை சார்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாவல் எழுதணுன்ற ஆசை இருக்குது. ரெண்டாவது நாவல் எழுதிட்டு இருக்கேன். நிறைய கதைகள் எழுதணும். இவ்வளோதான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். ஒரு மூணு நாலு நாவல், கொஞ்சம் படம், அப்புறம் நந்தா படத்தில் ராஜிக்கிறேன் சொல்கிற மாதிரி வந்த காரியம் முடிஞ்சால் போயிட்டே இருன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சியாக அப்புறம் விட்டு போயிட்டே இருக்குது. அவ்வளவுதான். அப்படித்தான் நம்புகிறேன் சந்திரன்.
1: உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள் இன்றுமே உண்டு. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோட தான் நான் இருக்கேன்னு நம்புறேன். அதோட ஆகாஷ்வாணியும் சேருது. மகிழ்ச்சி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
3: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
4: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. நேரம் சரியா 2:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது நான் உங்கள் ராகுல். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலான நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல், அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா மற்றும் ஜென்சினுடைய குரலை வர காத்திருக்கு.

0: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் ட்ராக்கிங்.

0: சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 21/7/2026.
1: வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
5: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
7: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள் கேட்டுட்டு வரோம். 2:31. எஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். பாலி வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் திருமதி பழனிசாமி படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் இதோ நமக்காக இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம். 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 2:42 ஆயிட்டு இருக்கு. உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் சிகரம் படத்துக்காக எஸ் என் சுரேந்தர் அவர்களும் எஸ்பி சைலஜா அவர்களும் இணைந்து பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இசையமைச்சிருப்பார். அந்த பாடலை பாடும்போது எஸ் என்

ரவீந்திர அவர்கள் ரொம்ப ரசித்து அந்த பாடல் வந்து பாடியிருப்பார் நினைக்கிறேன். அந்த பாடல் முடியும் போது பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பாடியிருப்பார். நேஷனுடைய அடுத்த ஒரு பாடல் கிழக்கு வாசல் படத்தில் தான் வரப்போகுது. இளையராஜாவுடைய இசையமைப்பில் ஆர் வி உதயகுமார் அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது நமக்காக.

சூரியன் படத்துக்காக அந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடித்தோம். 2:52 ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தலைவாசல் படத்துக்காக பாலபாரதியுடைய ஃபென்டாஸ்டிக்கான மியூசிக்கில் வாலிவரிகளில் சித்ரா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இதுவும்.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: துப்பட்டா பறக்குது பாரு, பின் பண்ணு இல்லனா நாட் ஆவது போடு.

0: இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதே துப்பட்டாவை சும்மா பறக்க விட்டு ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான். பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh, oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: கண்ணம்மா,
5: என்னங்க
4: குழந்தை என்ன பண்றான்?
5: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
4: ஓய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
5: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
4: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
5: எங்க, ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
4: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ரெண்டு மணி 59 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் ஒழித்த எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 3:00 2 நிமிடங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியாக 3:03 ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்றைக்கி அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் எப்பயும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நல்ல தலைப்பு எடுத்து நம்ம வந்து கருத்துக்கள் எல்லாமே பரிமாறிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் என்ன கருத்து, என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, கோடை கொண்டாட்டம் அப்படின்றது தான். கோடை கிட்டத்தட்ட மே மாதம் முழுக்க வாட்டி வதச்சாலும் கூட இன்னும் இப்போது அதனுடைய தொடர்ச்சி வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெயிலுடைய தாக்கம் அதிகம் அளவில் இருக்குது. சில இடங்களில் வந்து அப்பப்போ கொஞ்சம் மழை அப்படின்னு பெஞ்சு மனிதர்களை வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னே சொல்லலாம். கோடை கொண்டாட்டம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலோடு துவங்கலாம் அப்படின்னு தோணுது, அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேருடைய குரலில் ஆட்டோகிராஃப் படத்தில் இருந்து பாடல் இதோ இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

வந்துச்சுடா அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப அழகாக அந்த பாடகி பாடியிருப்பாங்க. எல்லாரும் அந்த பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3:09 ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். கோடை கொண்டாட்டம்ன்ற தலைப்பில் தான் இன்றைக்கி உங்ககிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு என்று மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக மக்கள்கிட்ட மனம் திறந்து பேசிட்டு வர்றார் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடந்த மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் பேசின அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது அத்தியாயத்தில் பல்வேறு கருத்துக்களை கோடை சார்ந்த தகவல்களை வந்து பகிர்ந்துட்டு இருந்தார். அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோடை காலம்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் கோடை அப்படின்னே வெயில் அதிக வெப்பம் அப்படின்றது தான் தெரியும். குளிர்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அதிக வெப்பம் நிறைந்த பருவமே வந்து கோடை காலம் அப்படின்றது கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய கதிர்கள் பூமியின் மீது நேரடியாக படுவதால் வெப்பநிலை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனுடைய அந்த கதிர்கள் நேரடியாக பூமியை நோக்கி வர்றதால பூமி முழுமைக்கும் அந்த சூரிய கதிர்கள் பூமியினுடைய எந்த பகுதியில் வந்து படுதோ அந்த இடம் முழுமைக்கும் இந்த வெப்பம் அப்படின்றது உணர முடியுது. இந்தியாவில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் கோடைக்காலமாக வந்து கருதப்படுது. இந்த நாட்களில் பகல் நேரம் வந்து ரொம்ப நீண்டு காணப்படும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், காலையில் 6 மணிக்கே வந்து 7-8 மணிக்கான ஒரு ஃபீல் வந்து இப்போல்லாம் கிடைக்குது. அது இந்த சூரியனுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்றது நல்லாவே புரிய முடியுது. அதே மாதிரி கோடை காலத்தினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிக வெப்பம், இந்த வெப்பம்ன்றது வீட்டில் இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். நீண்ட பகல் நேரம் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை, அது நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். கோடை காலகட்டம் எப்படா வரும், கோடை விடுமுறை எப்போ விடுவாங்க அப்படின்றதுக்காக காத்திருந்த நாட்கள் எல்லாமே மனசுக்குள்ளே வந்து போகும்ல ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், மாம்பழம், தர்பூசணி, முலாம்பழம் இதெல்லாம் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பழ வகைகள் அப்படின்னே சொல்லலாம். கோடை அப்படின்ன உடனே ஒரு குடும்பமாக யோசிக்கும் போது என்ன தோணும், எஸ் சுற்றுலா மற்றும் குடும்ப கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற ஒரு காலமாக வந்து இந்த கோடை காலம் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் வந்து ரொம்ப மகிழ்வான ஒரு காலம்னா கோடை காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஏசி விற்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் மலைப்பிரதேசங்களில் வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்க, சுற்றுலா சார்ந்து வியாபாரம் நடத்தக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோடை காலம் அப்படின்றது ரொம்ப மகிழ்வான ஒரு காலமாக இருக்கும். வெவ்வேறு கோள்களில் வந்து கோடை காலம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ல. பூமியில் நம்ம வந்து வெப்பத்தை உணர்

பண்ணுறோம், அது எந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்துருக்கோம். இந்தியாவில் எந்த காலகட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். வெவ்வேறு கோள்கள் இருக்குல்ல, அந்த வெவ்வேறு கோள்களில் எப்போ கோடைக்காலமாக இருக்கும் யோசித்து பார்த்துருக்குமா? இல்லைல்ல, அதை தான் நான் தொடர்ந்து பேச போகிறேன். ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் யூத் படத்தில் இருந்து பாடலில் காத்திருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் மணி சர்மாவுடைய இசையமைப்பில் பாடல் இதோ. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ராகுல்.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில கோடைக்கால கொண்டாட்டம் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கோடை கொண்டாட்டத்தினுடைய தலைப்புல பேசிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த பிரேக்கு முன்னாடி, பாடலுக்கு முன்னாடி, வேறு கோள்களில் கோடைக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப க்யூரியஸாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் சுமார் 687 பூமி நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாயில் ஒரு வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 687 பூமி நாட்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கோடைக்காலம் வந்து பூமியை விட மிக நீண்டது அப்படின்றது நான் படித்த ஒரு தகவலாக இருக்குது. இருந்தாலும் அங்குள்ள வெப்பநிலை பெரும்பாலும் குளிராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிலாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வியாழனில் பார்க்கும்போது வியாழன் ஒரு வாயுக்கோள் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் பூமியைப் போலவே நிலப்பரப்பு இல்லை, இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கோடை என்பது வெப்ப மாற்றங்களை விட வளிமண்டல மாற்றங்களுடன் தொடர்புடையது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சனி வந்து சனி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 29.5 பூமி ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது நான் படித்த ஒரு தகவல். கூடுதலாக பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கோடைக்காலம்ன்றது சுமார் 7 பூமி ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மிக நீண்டதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி யுரேனஸில் பார்க்கும்போது மிகவும் சாய்ந்த நிலையில் சுழல்கிறது. இதனால் அங்குள்ள கோடைக்காலம் சுமார் 21 பூமி ஆண்டுகள் வரை நீடிக்கும் அப்படின்றது தகவலாக இருக்குது. சூரியன் பல ஆண்டுகள் தொடர்ந்து வானில் காணப்படலாம் அந்த யுரேனஸ் பகுதியில் அப்படின்றது சொல்கிறாங்க. சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது யுரேனஸில் ஒரு குழந்தை கோடைக்காலத்தில் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடைக்காலம் வருவதற்கு அடுத்த கோடைக்காலம் வருவதற்கு கிட்டத்தட்ட அந்த குழந்தையே வந்து ரொம்ப பெரியவங்களாகிடுவாங்களா, அந்தளவுக்கு மிக நீண்ட ஒரு காலம் கழிச்சு தான் அங்கே கோடைக்காலம் அப்படின்றது வரும்ன்றது கூடுதலான ஒரு தகவலாக இருக்குது. கோடை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா உணவுகள். உணவு அப்படின்றது எல்லா காலகட்டங்கள்லேயும் மனிதர்களோட தொடர்புடையதாக இருக்குது. கோடைக்காலம் அப்படின்னா ஸ்பெஷல் உணவுகள் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். கோடை கொளுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலையே இல்லாமல் நிறைய பேர் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பானங்களாக இயற்கை பானங்கள் மாறிட்டு வருது. நம்மளை வந்து புத்துணர்ச்சியோடு வைக்கக்கூடிய விதங்களில் இந்த இயற்கை பானங்கள் கிடைக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தர்பூசணி, அதை ஜூஸாக வந்து குடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இளநீர் குடிக்கும்போது ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குது. மோர் குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே எழுது. அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் அந்த சுவை வந்து நாக்கிலேயே எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் இந்த கோடை காலத்தினுடைய தொடர்புடைய உணவுகளாக பார்க்கப்படுது. இவை அனைத்தும் கோடையினுடைய அடையாளங்கள். வெயில வெல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டை விட பாரம்பரிய கம்மங்கூழ், ராகிக்கூழ், நீர்மோர் போன்றவை ஆரோக்கியமான உணவுகளாக வந்து பார்க்கப்படுது. நிறைய நேரங்களில் வந்து இந்த செயற்கையான குளிர்பானங்கள் அதெல்லாத்தையுமே குடிக்கிறத தவிர்த்துட்டு இயற்கையான பானங்களை குடிக்கும்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளும் வந்து பலனடைவாங்கல்ல. அதனால் இயற்கையான பானங்களை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், அல்லது அவ்வப்போது எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ பயன்படுத்த தொடங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பாடல் நோக்கி பயணிக்கலாம் தோணுது. மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் குரலில் வித்யாசாகருடைய சேமிப்பில் பாடல் ரன் படத்துக்காக இதுவும்

0: 92.4 இங்க எல்லாமே தோணி.
1: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 91.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். கோடை கொண்டாட்டம் அந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய தகவல் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் அதிக அளவில் வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன கோடை காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதம் முதல் ஜூலை ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து வெப்பநிலையை வந்து கிட்டத்தட்ட 45 டிகிரி செல்சியஸ் முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை கூட சில நேரங்களில் சில இடங்களில் பதிவாகக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அதிகம் வெப்பம் காணப்படக்கூடிய முக்கிய பகுதிகள்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், அங்கே குறிப்பாக ஜெய்சால்மேர், பிகானேர், பார்போர் பகுதிகள், அதுக்கப்புறம் தார் பாலைவனம், இந்த இடங்கள்லாம் வெப்பம் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடியது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலம்னு பார்த்தா பந்தா

0: ஜான்சி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெப்ப அலைகள் வந்து சில நேரங்களில் ஏற்படுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மத்திய பிரதேசம்னு பார்க்கும்போது குவாலியர் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பநிலை கிட்டத்தட்ட 47 டிகிரி செல்சியஸை வந்து சில நேரங்களில் தாண்டி பதிவானதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மகாராஷ்டிரான்னு பார்க்கும்போது குறிப்பாக நாக்பூர் நகரத்தில் இந்தியாவினுடைய மிக வெப்ப நகரங்களில் ஒன்றாக அறியப்படக்கூடிய இந்த இடத்துலையும் பல நேரங்களில் வெப்பம் வந்து அதிக அளவில் பதிவாகக்கூடியதை நம்ம கேட்டிருக்கோம். தெலுங்கானா மாநிலத்தினுடைய பல மாவட்டங்களில் கோடை காலத்துடைய வெப்பநிலை கிட்டத்தட்ட 45 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருக்கிறதா நம்ம கேட்டிருக்கோம். ஆந்திர பிரதேசம்னு பார்க்கும்போது ராயலசீமா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெப்பம் வந்து சில நேரங்களில் அதிகமாக பதிவாகி இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் செய்திகளில். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு அப்படின்ன உடனே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல், எல்லாமே வந்து எந்த பகுதியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆஃப்கோர்ஸ் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த ஏரியா பேர் தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வெயிலோட டைரெக்டாக தொடர்புடையதாகவே பார்க்கலாம்ன்றதுன்னா வேலூர் தான். வேலூர், திருத்தணி, கரூர் இந்த போன்ற இடங்களில் வெயிலுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 42 டிகிரியிலிருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சராசரியாக சில நேரங்களில் வந்து எட்டக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இப்படி இந்தியா முழுமைக்கும் இந்த கோடை காலத்தில் எத்தனை இடங்களில் வெயில் அதிக அளவில் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சிட்டோம்ல. ஒரு சின்ன ஒரு பாடலுக்கு போயிட்டு வந்தெல்லாம் பாடலை தொடர்ந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், பாடலை தொடர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள், கோடைக்காலம் அப்படின்னாலே இன்னும் பல விஷயங்கள் மைண்டுக்குள்ளே வரும்ல, அதை தான் நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. கோடை கொண்டாட்டத்தை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். கோடை கொண்டாட்டம் அப்படின்ன உடனே பலருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது நம்முடைய குழந்தை பருவம். அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நம்மளுடைய தெருக்களில் வந்து விளையாடின விளையாட்டுகள் பலருக்கும் ஞாபகம் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவுட்டோர் கேம்ஸ் தான் வந்து பலரும் வந்து விளையாடியிருப்போம். கிரிக்கெட், கபடி, கால்பந்து, வாலிபால், பேட்மிண்டன், சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாமே நம்ம கோடை காலங்களில் தான் வந்து நம்ம பண்ணி நம்முடைய திறமைகள் வந்து வெளிக்காட்டியிருப்போம். பாரம்பரிய விளையாட்டுகளும் நம்ம வந்து விளையாடிப்போம். கில்லி, பம்பரம், கோலி, நொண்டி, அந்த கண்ணாமூச்சி, கயிறு தாண்டுதல், இந்த மாதிரியான விளையாட்டுகள். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கும்போது நீச்சல், நீர் விளையாட்டு, பூங்கா மற்றும் முகாம், இந்த சம்மர் கேம்ப்லாம் நடக்கும், அதெல்லாமும் சில பேர் போய் பங்கேற்றிருப்போம். இப்படி பல விளையாட்டுகள் வந்து நம்முடைய மனதுக்கு நெருக்கமாக இந்த கோடை காலங்களில் வந்து வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, நம்ம இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது அத்தியாயத்தில் பாரத பிரதமர் அவர் நமக்கு பல்வேறு தகவல்களை வந்து சொல்லியிருந்தார். குறிப்பிட்டு இந்த கோடை காலத்தை பற்றின தகவலையும் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் சொன்ன உரையில் நாட்டினுடைய பல பாகங்களில் தீவிர வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள்.

அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு, வெயில் செல்ல வெயில் வெயிலில் வெளியில் நீங்கள் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் ரொம்ப கவனமாக போகணும். அந்த வகையில் அரசினுடைய பல்வேறு துறைகள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்ற தவறாதீர்கள் அப்படின்னு கனிவோடு வந்து சொல்லியிருக்காரு. அந்த வழிகாட்டு நடைமுறைகள்லாம் பொதுவாக 11 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் வயதானவர்கள் முடியாதவர்கள்லாம் போக வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள்லாம் போக வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அது எப்பயுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படியே தவிர்க்க முடியாத காரணத்தில் வெளில போனோன்னா அதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குடம் எடுத்துகிட்டு போடுறது, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை வந்து கொஞ்சம் தற்காத்துக்கலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீடுகள் அப்படின்றத பார்க்கும்போது வீடுகள்லேயே இந்த கோடைக்கு வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கான பல்வேறு வழிவகைகள்லாம் இருக்கிறதாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. வீட்டினுடைய சமையல் சுவை வந்து மாறிப்போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் சமையல் சுவை மாறிப்போகிறது என்ன விதத்தில் சொல்கிறாருன்னா, வழக்கமாக நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு தேவையான உணவுகள் அதெல்லாமே பார்த்துப்போம், பட் கோடை காலம் அப்படின்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க நல்ல சமையல் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க, ஹெல்த்தியான உணவுகள் கொடுப்பாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. பானையில் தண்ணீர் இடம்பெற தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயிரினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மாங்காய் நிறைய இடங்களில் வந்து கிடைக்கும், உடனே வந்து ஊறுகாய் போடுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்நாட்டு பானம்னால் நிறைய தொழில் வந்து நடக்குது. இப்போ வந்து நுங்கு விற்பனை கூட நிறைய இடங்களில் நம்ம சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த கோடைக்காலம் வந்த உடனே கோடை சார்ந்த உணவுகள் சரி, கோடை சார்ந்த தொழில்கள் சரி, எல்லா இடத்துலையும் நல்லா சிறந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்புறம் நம் நாட்டினுடைய பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு, வட பாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் ஆம் பண்ணா கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுவிப்பு கிடைக்கிறது, விடுப்பு கிடைக்கிறது, ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளில் லஸ்ஸி பானம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. லஸ்ஸி நம்ம சென்னையில் கூட பல இடங்களில் வந்து நம்ம எல்லாருமே எடுத்திருப்போம். பெரிய கோப்பையில் கிடைக்கக்கூடிய லஸ்ஸி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் குஜராத்தில் மோர் வந்து ரொம்ப ஃபேமிலியராக வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறை உணவு உண்ணும்போதும் இணைப்பிரியாத ஒன்றாகிவிடுகிறது இந்த மோர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சாத்து சர்பத் ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவு வந்து கிடைக்குது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தார். வயிறும் நிறையும் மனதும் நிறையும் அப்படின்றத சொல்லிட்டு பலமும் அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கொங்கன் கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத் ஜோல் கடி கிடைக்கும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. தென் பாரதத்தில் பானகம் நீர் சம்பாரம் போன்றவையும் ஒடிசாவிலே பேல் பானா கிடைக்கும் அப்படின்றத சொல்லி பல்வேறு உணவு வகைகளை தன்னுடைய உரையில் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பானம்ன்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது மாதிரி எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பானங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, இந்த கோடை காலத்திற்கு உன்னதமான உணவுப் பொருட்களாக இருக்குன்றத பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படுகிறது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவற்றில் அதிகம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், இந்த மோர், அதுக்கப்புறம் பானகம், இதெல்லாமே வீடுகள்லேயே நீங்கள் வந்து தயார் பண்ணி உடனடியாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களாக இருக்குது. அது எல்லாமே நம்முடைய பாரத தேசத்தினுடைய வயல்வெளிகள்லேயே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பெரிய பிராண்டிங்கெல்லாம் கிடையாது, ஆனால் எல்லாமே வீடுகள்லேயே வந்து அழகாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடல்நலத்திற்கு நல்லது, இந்த வெப்பத்தை வந்து தாங்கி அந்த வெப்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலைந்திருக்கிறது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. பானங்கள் வீட்டில் தாத்தா மோர் குடிச்சிருப்பார், பாட்டி குடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய அப்பா அம்மா நம்ம எல்லாருமே இந்த பானங்களை சாப்பிடும்போது அந்த தலைமுறை தலைமுறையாக வந்து இந்த பானங்கள் வந்து அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்படுகிறது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தாரு. பொதுவாக மெயினாக சொன்னது, நீங்களும் கோடையினுடைய வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தம் அடையுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்முடைய பாரத பிரதமர் உள்நாட்டு பொருட்களுக்கு வந்து மிகுந்த அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மக்களும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பெரிய பெரிய வாகனங்கள்லேருந்து சரி, சின்ன அளவிலான வாகனங்கள், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கக்கூடிய பொருட்களை மக்கள் வாங்கி பயனடைகிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய உள்நாட்டு வணிகம்ன்றது மேம்படும் அப்படின்றத தன்னுடைய உரையில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் என்ன என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: கேட்கறதுக்கு முன்னாடி, பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் என்னென்ன தகவல்கள்லாம் பகிர்ந்திருக்காரு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த உணவு வகைகளை பற்றி சொல்லியிருந்தார், மோர் பற்றி சொல்லியிருந்தார், பானகத்தை பற்றி சொல்லியிருந்தார், இப்படி நிறைய நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை பற்றி சொல்லியிருந்தார். தொடர்ந்து அவருடைய உரையில் சொல்லும்போது ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து ஒரு விவாதம் வந்து கோடை காலங்களில் வந்து துவங்கிடுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மாங்காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாங்காய் மாம்பழம் தான் விவாத பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடே கிடையாது. உனக்கு என்ன மாதிரியான மாங்காய் வேணும் அல்லது மாம்பழம் வேணும் அப்படின்னு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வீடுகளில் வந்து அதை விவாதமாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தானது மாரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரத்யேக சுவை மனம் ஒவ்வொரு பகுதிக்கும் வேறுபட்டது, தனித்துவமானது அப்படின்றது வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபூஸ், ஹல்போன்சா, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர் நாடி அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தின் தஸ் அறியும் என்னுடைய காசியின், அதாவது அவர் காசியினுடைய முக்கியத்துவமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய லங்டாவும், பொதுவாக இந்த லங்டாவின் சிறப்பம்சம் என்னவென்றால் பழுத்த பிறகும், அதாவது லங்டான்றது அது ஒரு விதமான பழம், அந்த பழத்தினுடைய பெயர் தான் லங்டா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா பழுத்த பிறகும் இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தகவலாக இருக்குல்ல, ஆச்சரியமாகவும் இருக்குது. பீகாரின் ஜர்தாலு தொலைவிலேயே இதன் மனம் இதன் அடையாளமாகிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மெல்லை கேட்ட உடனே வந்து போய் சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. சௌசா மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. தென் பாரதத்தின் பங்கனப்பள்ளி, தோதாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறமில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் மாறி வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பழத்தினுடைய அந்த வடிவம் அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து மாறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் விளையக்கூடிய மாம்பழங்கள் உலகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மனிதன் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாம்பழம் நமக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அதை விரும்பி சாப்பிட்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. மாம்பழ விவசாயிகளுக்கு வந்து அவருடைய நன்றிகளை சொல்லும்போதே அவர் எந்த அளவுக்கு அந்த பழத்தை வந்து ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், அதே மாதிரி கோடை நாட்களில் பள்ளி விடுமுறை நாட்கள் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். வகுப்பறைகளில் நம்ம பேசக்கூடிய பல விஷயம் எப்போ சம்மர் லீவ் வரப்போகுது அப்படின்றது மட்டும்தான். அந்த சம்மர் லீவ் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் பாருங்கள், மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு போனோமான்னு. பட் இருந்தாலும் அங்கே போய் நண்பர்களை பார்க்க போகிறோம்ன்ற நினைவும் அடுத்த நொடியே நம்ம மனசுக்குள்ளே வரும்போது அந்த சோகம் கவலை எல்லாமே வந்து பறந்து போயிடும் அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இளைஞர்களும் முதியவர்களும் வந்து இந்த நேரத்தில் பல இடங்களில் வந்து பயணம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தன்னுடைய உரையில் வந்து பகிர்ந்துருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே எல்லாத்தையுமே வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அவங்கள வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மொத்தம் பிரதானமாக சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில் இருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: மேடமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனிமாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, 4:03 ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம்? எஸ், வழக்கம் போல் தமிழில் உரையாட போகிறோம், பிற

மொழியினுடைய கலப்பின்றி நேஷில் உங்களுடைய பேரை சொன்ன பிறகு உங்களுடைய ஊர் பேர், உங்களுடைய பேரை சொன்ன பிறகு கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் பெருமொழியுடைய கலப்பு இல்லாமல் தமிழில் பேசுகிறீங்களா அப்படின்றது வந்து பார்க்கலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அழைக்கிறீர்கள். 044-289-86-0038 மற்றும் ஒரு 044-295-2-5544 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசலாம். நிகழ்ச்சியுடைய முதலாக பாடலை போயிட்டதெல்லாம் வரலாறு படத்திலிருந்து பாடல் இதோ நமக்காக.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Bye-bye.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாட்டே ரொம்ப அஸ்தலான ஒரு பாட்டை கேட்டு முடிச்சோம். பிளசண்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். 4:11 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியுடைய முதல் காலர் வெயிட் பண்றாரு, யார் பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது சார்? கண்ணன் சார், நடுவில் ஏதோ வீணு கேள்வி வந்த மாதிரி காதலிக்கு இருந்தது.
1: மழையே
0: பெய்யாதா சார்?
1: ஆடி
0: மாச காத்து. ஓ, ஆடியில் அம்மி தூக்கின் போதா? பிடிச்சிடுங்க சார், பறந்து போய் யாருக்கு மேலேயே விழுந்துட போகுது சார். சரி சார், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அதாவது மழை பெஞ்சதுன்னா கரண்ட் ஆஃப் ஆகும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக. அந்த டைம்ல ஃபோன் எல்லாம் சார்ஜ் போடணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: மின்சாரம்
0: எதை உபயோகப்படுத்த? ஃபோன் இருக்கும், யாருக்கா கால் பண்ணுவீங்க, பேட்டரி லோ ஆகும்.
1: கைபேசி வந்து, அதாவது கைபேசி உபயோகப்படுத்துறது இல்லை.
0: ஃபோனை யூஸ் பண்ண மாட்டீங்க?
1: கைபேசி உபயோகப்படுத்துறது இல்லை
0: சார். எப்போ கரண்ட் வரும்னு கேட்கறதுக்காவது ஃபோன் பண்ணுவீங்களா சார்?
1: அப்போ அது வரும்போது வரட்டேன், அவங்க போவாங்க, அது அவங்களுக்கு ஒரு நேர காலம் தேவைப்படாதா?
0: ஆ, சரி பண்ணுறதுக்கு. நன்றி நண்பா, நல்லா பேசுனீங்க.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த நேரம் இணைப்பில். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யாரங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்,
0: சொல்லுங்க நண்பா, யாரங்கிறது பேசுறீங்க?
2: கும்பகோணம் மட்டம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.

0: மாய்க்கலாம் சார்.
1: சூப்பராக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள் சார், தமிழில் பேசலாமா?
1: அதான் தமிழில் பேசலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம்.
0: சரி,
1: என்ன இப்போ சார் என்ன பண்ணுறீங்க?
0: நான் வந்து விவசாயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: விவசாயம் என்ன மாதிரியான பயிர் போட்டிருக்கீங்க?
0: நெல்லு தாங்க போட்டிருக்கேன்.
1: நெல்?
0: ஆமாங்க.
1: அறுவடையில் எப்போ சார் வரும், எந்த மாதத்தில் வரும்?
0: இந்த மாதம் கடைசியில் வருங்க.
1: ஓகே. அப்புறம் எப்படி நெல்லெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி விலைக்கு போடுறதா இல்லை என்ன பண்ணுறீங்க?
0: இல்லை, இங்கே யாருக்கும் வியாபாரி வருவாங்க, அவங்கள்ட்ட தான் கொடுக்குறது.
1: அந்த வியாபாரி என்ன சார் பண்ணுவார் வாங்கி?
0: அவங்க எங்கேயாச்சும் கொடுப்பாங்க.
1: சவுண்டு பின்னாடி அதிகம் வருது சார்.
0: சொல்லுங்க சார், நான் இங்கே தான் பேசுகிறேன், தொண்டை தான் இருக்குது.
1: அவுட் ஆகிட்டீங்களே சார்.
0: சொல்லுங்க,
1: சவுண்ட் நீங்களே சார்.
2: நீங்க
1: சமீபத்துல ஒரு படம் என்ன படத்தை சொல்லுவீங்க?
2: நான் சமீப காலத்தில் திரைப்படங்களை பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது.
1: ஏன் சார், யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸு?
2: எனக்கு திரையில் சென்று பார்க்க அந்த அளவுக்கு பிடிக்காது.
1: அப்போ ஃபோன்லயே பார்த்துறீங்களா?
2: கைபேசியிலும் பார்க்க மாட்டேன்.
1: எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி சார், எந்த புது படத்துல என்ன பாட்டு வந்ததுன்றது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறீங்க?
2: சில நேரங்களில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறார்கள், அதை பார்த்து விடுவேன்.
1: கேட்கறதுக்கு
2: வானொலியில் கேட்பேன்.
1: வானொலியில் கேட்பேன். உஷாராக இருக்கிறீர்கள்.
2: நிச்சயமாக
1: நிச்சயமாக. என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து அவுட் ஆவீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: தாங்கள் தான் கூற வேண்டும்.
1: ஓகே சார். ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பாருங்களேன். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப சரியாக கேட்கல.
2: கைபேசியில் மின் இணைப்பு உள்ளது.
1: ராஜேஷ் சார், நல்லா தெளிவாக கவனமாக பேசுறீங்க சார், வாழ்த்துக்கள் நண்பா. நன்றி. அடுத்த நேர இணைப்புல வணக்கம். கலா சொல்லுங்கம்மா. அரக்கோணத்திலே பேசுறீங்களே, மே மாசம் எங்க வெளில டூர்லாம் போலியா? ஏன் டூர்லாம் போலியா? பிடிக்காதா டூர் போனா? எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் லீவ் இதெல்லாம் தமிழ் வார்த்தையா?
3: ஒரே வார்த்தை சொல்றேன்.
1: அவுட் ஆயிட்டீங்களா? எக்ஸாம் நிகழ்ச்சி கவனிக்கலையா நீங்க? சரி பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துலாமா? நல்லா முயற்சி பண்ணீங்க. சரி சரி, ஓகே. ஏற்கனவே சொன்னேன், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க. லேட்டா வந்தீங்களா இல்லையா?
3: என்னது
1: ஆமா
4: ராமனையா
1: என்ன
4: சொல்லிருந்தோம்?
1: தமிழ் வார்த்தையிலேயா? தமிழ்ல நீங்க அழகா ஆரம்பிச்சீங்க, தையல் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க.
4: தொடர்ச்சியா
1: பேசும்போது உங்களையே அறியாம டெய்லர்ன்ற ஒரு வார்த்தை வந்தது.
5: ராஜேஸ்வரி
1: சார், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

0: ஆமா சென்னை சென்னை அடையாளம்பட்டி.
1: சரிங்க சார். என்ன சார் பின்னாடி ஏதாவது சவுண்ட் வந்துன்னே
0: இருக்கு? வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், கேக்குது பின்னாடி ஏதாவது சவுண்ட் கேட்டுன்னே இருக்கு, என்னது அது?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பின்னாடி நீங்க பேசுற மாதிரியே குயிலும் கத்துது பாருங்க சார்.
0: ஆமா ஆமா, மத்தல குயில் இருக்கு சார், கத்திட்டு தான் இருக்கு சார். வெடிகாலா கத்தம், சாயந்தரம்னா கத்தம், நம்ம ஊட்டி அதுவும் மரம் பெரிய மரம் இருக்கு சார்.
1: ஒரே சவுண்டா இருக்கே சார். ஆனா
0: குயில் சத்தம் தான் கேக்குது சார்.
1: குயில் சத்தம் தான் கேக்கும், வேற எதுவும் கேட்காது.
0: ஆமா ஆமா.
1: ஓகே, அப்புறம் வெயில் காலம் எப்படி போகுது உங்களுக்கு?
0: எல்லாம் வெயிலதான் இருக்கு சார், எங்கேயும் போக முடியல சார். வீடெல்லாம் போடி பொங்கிட்டு சார். வெயில்
1: ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கலாம்ல சார்.
0: ஆமா சார்,
1: ஏசி வாங்கி
0: போட்டு மழையே பெய்ய மாட்டேன்
1: சார். வெயில் காலத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது சார், என்ன சார் பண்றது?
0: மழை வரது பாக்கற வர மாட்டேங்குது சார்.
1: சார் சார் அழகா அன்பா கூப்பிடுறீங்களே சார், சார்ன்றது தமிழா சார்? நன்றி நண்பா, நல்லா முயற்சி பண்ணுங்க.
0: நன்றி நண்பா, நன்றி நண்பா.
1: ஓகே, நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டும். 0449286008 மற்றும் உரையன் 0444-2952-5254. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விளையாடலாம். கேமில் என்ன விளையாடிட்டுருக்கோம் அப்படின்றத ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேசலாம் அப்படின்றது தான். நீங்கள் முயற்சி அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை நோக்கி பயணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை தொடர்ந்து பாடல் பாடலை தொடர்ந்து உங்ககிட்ட தான் பேச போறேன். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ரெட் படத்துக்காக அந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சோம். 4:28 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேரடிப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. ஜெயசீலன்.
0: ஜெயசீலன் ஐயா, நலமா? நலமா இருக்கேன் ஐயா. பாட்டு கேட்டு முடிச்சீங்க. அந்த நிறங்களில் சிவப்பே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச கலர் தான் என்ன கலர் சொல்லுவீங்க?
1: எனக்கு நீல கலர் தான் ஐயா.
0: நீல கலர். நீல கலர் ஏன் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: அது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், கண்ணு கடியும் இல்லை. எதுவும் பிரிப்பர் நீல கலர் தான். லைட்டா நான் நீல கலர் தான் அடிச்சிருக்கேன்.
0: லைட்டா நீல கலர் அடிச்சிருக்கீங்களா?
1: ஆ,
0: லைட்டு சொல்லிட்டீங்களே சார்.
1: நீல ஆதாயம் நீல கலர்.

0: லைட் சொல்றீங்களே சார், பரவாயில்ல நல்லா உரையாடி நீங்க அந்த லைட் அப்படின்ற ஆங்கில வார்த்தை சொல்லிட்டீங்க, நல்ல முயற்சி ஐயா, சூப்பரா இல்லையா?
1: நன்றி
0: நண்பா. அடுத்த நேரம் இனிப்புல வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம் சார்.
0: யாரைக்கு வந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: திருப்பத்தூர் மாவட்டம் சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணி சார், நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தூய தமிழ்ல பெருமொழி கலப்பு இல்லாம உரையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
2: சரி சரி.
0: ஏன் சார், 4:30 ஆயிடுச்சு, இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்களே சார். சீக்கிரமா வந்திருக்கலாம்ல ப்ரோக்ராமுக்கு, கால் பண்ணிருக்கலாம்ல.
2: கால் பண்ணு சார். நேரில் கால் பண்ணா எடுக்கல.
0: கால் பண்ணி எடுக்கலையா சார்?
2: ஆமாங்க.
0: கால்ன்றது தமிழ் வார்த்தையா சார்?
2: ஓ, போச்சு போச்சு.
0: நன்றி நண்பா, நல்லா இல்லையா? சூப்பர். அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
3: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க சந்திரசேகர். இப்போ ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போறேன், நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றது எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். உங்க ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்னைக்கு சாயந்தரம். உங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்னைக்கு சாயந்தரம் இருக்கு. ரிசப்ஷன்.
3: நானு பொறியில. இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க.
0: பிறமொழி கலப்பில்லாம தமிழ்ல உரையாடணும்னு சொல்லியிருந்தேன். உங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்னைக்கு சாயந்தரம் இருக்கு, ரிசப்ஷன். ஓகேவா? அதுக்கு நீங்க கிளம்புறீங்க, என்னெல்லாம் தயார் பண்ணி கிளம்புவீங்க? என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? சந்திரசேகர் சார் கேக்குதா? வேலூர்ல கேக்குதா? நான் சொல்றது காட்பாடி கேக்குதா? ஓகே, அவருடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யாரும் இங்க இருந்து பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் கூவாகம், இளங்கோவன்.
0: இளங்கோவன் சார், நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறமொழி கலப்பு இல்லாம தமிழ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
4: நாங்கள் புதுநேயர்.
0: அதனால புதுநேயரா இருந்தா நாங்க வந்து கடினமா எல்லாம் கொடுக்க கூடாதா சார்?
4: இல்ல இல்ல, அப்படிதான் இல்லைங்க. கேட்கலாங்க.
0: ஈஸியாவா கஷ்டமாவா?
4: எப்படி கேட்டாலும் கேளுங்க.
0: ஆ, ஓகே சார். நீங்கள் என்ன ஐயா பண்ணுறீங்க? என்ன தொழில் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்களா?
4: நான் நெசவு தொழில் செய்து வருகிறேன்.
0: நெசவு தொழில். என்னென்னலாம் சார் பண்ணுவீங்க நெசவு தொழில்? எனக்கு தெரியவே தெரியாது சார், அந்த தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
4: பட்டு சேலை மட்டும்.
0: பட்டு சேலை மட்டும். அது எப்படி, அந்த ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணுவீங்க அதில்?
4: உற்பத்தி மட்டும்தாங்க.
0: அதான் சார், உற்பத்திக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்ல, எங்கெல்லாம் போய் வாங்குவீங்க, என்ன பொருள்லாம் வாங்குவீங்க? நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்து நெசவாளர்கள் அந்த தறியை வச்சு நெய்யறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். அது நெய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அந்த முன்னேற்பாடுகள்லாம் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
4: முதலாளி வந்து கும்பகோணம் சென்று வாங்கி வந்து தருவார்கள்.
0: ஓகே, என்னெல்லாம் சார் வாங்கி தருவார்?
4: பட்டு.
0: ஓகே.
4: ஜருகை.
0: ஓகே.
4: ரெண்டு மட்டும் தாங்க.
0: ரெண்டு மட்டும். பட்டு, ஜரிகை, இது மட்டும் வாங்கி வந்து கொடுப்பாங்க.
4: ஆமாங்க.
0: அதில் ஏதாவது அந்த நெய்யறதுக்கான அந்த ஒரு கருவி இருக்குல்ல, அதோடைய பேர் என்ன? அதுக்கான ஏதாவது பேர் ஏதாவது வச்சுருக்காங்களா?
4: நாடா. நாடா.
0: நாடா. ஓகே. அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டதுன்னா எங்கே போய் நீங்கள் சரி பண்ணுவீங்க? பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கா? கடையெல்லாம் ஷாப்ஸ்லாம் இருக்கா?
4: ஆசாரியார் இருக்காங்க.
0: ஆ,
4: அவங்கள்ட்ட போய் பழுது நீக்கப்படும்.
0: பழுது நீக்கப்படும். நல்லா இல்லையானு நீங்கள் சார் கவனமாக. வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். சார் லைன்ல இருக்கீங்க சார்.
3: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், உங்களோட விடாமுயற்சி நான் அப்ரிசியேட் பண்றேன். மறுபடியும் வந்துட்டீங்க லைனை பிடிச்சு.
3: ஆமா, எனக்கு மிக்க மகிழ்வாக இருக்கு. இனிப்பு கிடைச்சி என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சேன், ஆனா கிடைச்சிருக்கு.
0: நான் கேட்ட கேள்விதான் வந்து உங்களை வந்து கதிகலங்க வச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சேன். அதாவது என்ன சிச்சுவேஷன் சொல்லியிருந்தோம்னா, தூய தமிழ்ல பிறமொழி கலப்பு இல்லாம உரையாடணும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் போகிறீங்க, எப்படிலாம் உங்களை தயார்படுத்தின்னு போவீங்க? என்ன ஆச்சு, இன்னைக்கு சந்திரசேகரோடைய லைன் வந்து ரெண்டாம் முறையாக கட் ஆயிடுச்சு, தெரியல.
5: வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புலேருந்து பார்த்திபன். நடமைக்கலாம் சார்.
0: சூப்பராக இருக்கும் பார்த்திபன் சார். கடையில் எப்படி வியாபாரம்லாம் போகுது? நல்லா போதா இல்லை டல்லா போதா?
5: கடையில் நல்லா தான் போச்சு.
0: ஏன் சார் டல்லா போலையா சார்? வெயிலில் யாருமே வந்து வாங்க மாட்டாங்களே சார். ரொம்ப ஹாட்டாக இருக்கு.
5: இல்லை இல்லை, ரொம்ப நல்லாவே போகுது.
0: அப்படியா? காரணம் என்ன சார் ரொம்ப நல்லா போறதுக்கான காரணம்? நல்லா போடலாம் 1000 காரணம் சொல்றீங்க, நல்லா போகுதுன்னா நிறைய காரணம் இருக்கும்ல, என்ன ரீசன்?
5: கொஞ்சம் கூட காரணம் இல்லை சார், எல்லாமே நல்லா வழி நல்லா வழி கொண்டு போகுது.
0: நல்லா வழி கொண்டு போகுது. சரிங்க சார. சமீபத்தில் ஏதாவது படம் போய் பார்த்தீங்களா? ஏதாவது சாங் ஏதாவது கேட்டீங்களா? எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு?
5: சமீபத்தில் பார்த்த படம், இப்போ வந்து ஒரு படம் புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதை போய் பார்த்தேன். அது பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு படம் பார்த்தேன்.
0: நல்லா இருந்ததா?
5: நல்லா இருந்தது சார்.
0: யாருக்குள்ள சார் போனீங்க?
5: என்னோட மனைவி கூடவோ, என் பையன் இடவோ, மகனோட போனோம்.
0: மகன் என்ன பண்றாரு?

0: மகன் வந்து 10ஆம் வகுப்பு படிக்க போகிறார்.
1: 10ஆம் வகுப்பு படிக்க போகிறார். ஸ்கூல் ஓபன்
0: பண்ணிட்டாங்கல்ல, பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருக்கிறார்.
1: சென்று கொண்டிருக்கிறார். ஸ்கூல் லீவ் தானே சார் இன்னைக்கு? சனிக்கிழமை லீவ் விட்டாங்களா இல்ல லீவா இல்ல இன்னைக்கு படிக்கிறதுக்கு போயிட்டாரா?
0: இல்லை, சனிக்கிழமை விடுமுறை.
1: விடுமுறை. பார்த்திபன் சார் நல்லா இல்லையா? நீங்க வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: ஓகே, அடுத்த ஒரு நேருக்கு மட்டும் போயிடலாம், அதுக்கப்புறமா ஒரு பாடலுக்கு போயிடலாம். அடுத்த நேர் இனிப்பிலாம் வணக்கம்.
2: ராகுல் சாரா?
1: ராகுல் சார் தான் சார்.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: கோபால் சார்
2: வணக்கம்.
1: சூப்பர், நல்லா இருக்கேன் சார். கோபால் சார் நிகழ்ச்சியை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நேர்கள் தொலைதூரத்துல இருந்து தொடர்பு கொள்றதால கேம் குயிக்காக சொல்லிடுறேன். என்ன கேம் அப்படின்னா, பிற மொழியினுடைய கலப்பு இல்லாமல் தூய தமிழில் ஒரே
2: பேசலாம்,
1: தமிழ்ல பேசலாம். ஆமாம், சரிங்க சார். உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் சார், ஏற்கனவே நம்ம அந்த சிச்சுவேஷன் வந்து சார், சிச்சுவேஷன் தான் சார், இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிட்டீங்க சார் நீங்களும். ஆமா, வாழ்த்துக்கள் சார், நல்லா இல்லையா நீங்க? அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துடலாம். அடுத்த நேர் இணைப்புல
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா,
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் ஐயா.
1: உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா ஆயிடுவோம் சார்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சிவசுப்ரமணியன்.
1: சிவசுப்ரமணியன் சார், ரொம்ப சைலண்டா பேசுவீங்களோ எப்பயும்?
3: அமைதியா தான் பேசுவேன்.
1: அப்படியா, சரிங்க ஐயா. நீங்க உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் நல்ல ஒரு பெரியவர் மாதிரி தெரியுறீங்க. நீங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணிருக்கீங்க, இல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: விவசாயம்
1: தான். என்ன சார் பின்னாடி திடீர்னு சத்தம் வந்ததே சார்?
3: தொழில்
1: கிட்டத்தட்ட வாழ்வியல் முறை, அதுக்கப்புறத்தாண்டி
3: என்னெல்லாம்
1: சார் பேர பசங்க ஆசைப்படுறாங்க விளையாடுறதுக்கு?
3: ஓடி விளையாடுவாங்க, நீளத்தாண்டுதல்.
1: ஓகே, நீளம் தாண்ட சொன்னா, உங்களை தாண்ட சொன்னா நீங்க எப்படி சார் தாண்டுவீங்க? கால் வலிக்காதா சார்?
3: ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாக்குறது.
1: ட்ரை நடுவில் வந்ததே சார்?
3: இல்லையா, முயற்சி பண்ணி பாக்குறதுன்னு சொன்னா.
1: அதான் முயற்சிக்கு முன்னாடி ட்ரைன்ற ஒரு ஆங்கில வார்த்தை வந்தது. நன்றி நண்பா, நல்லா முயற்சி பண்ணீங்க.
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நேர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீன்ஸ் படத்துல இருந்து அடுத்த ஒரு பாடல காத்திருக்கு. இணைத்திருப்போம் இது உங்கள் FM Rainbow 101.4. இங்க எல்லாமே தூள்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமான நிகழ்ச்சி கிட்ட இருக்கீங்க. அடுத்த நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், ஒரே நிகழ்ச்சியில மூணாவது வாட்டி முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க, ஏன் லைன் கட் ஆயிடுது அடிக்கடி?
2: இப்பதான் வேற நம்பர் அப்பா கிட்ட கடன் வாங்கி இந்த கட் ஆகுது, இது சரியில்லைன்ட்டுன்னு உங்க கூட பேசுறேன்.
1: சரி சந்திரசேகர், என்ன நிகழ்ச்சின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: கோபுரம் அப்படிங்கறது இப்போ அலை கற்றாழை மாத்தி கொண்டிருக்காங்க எங்களுடைய பகுதியில. நிறுவனங்களினுடைய இனிப்பு கிடைக்கிறது இல்ல, அதுல ஒன்னே ஒண்ணுதான் சிறப்பா இருக்கு, அது என்னுடைய அப்பா கிட்டதான் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை.
1: அப்பா கிட்ட இருக்கிறது வந்து வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி பேசுறீங்க. எப்படி லைன் புடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே, ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருப்பாங்க.
2: ஆமா ஆமா, இணைப்பு கிடைக்கிறது அது சரியாக நான் அந்த எந்த ஒரு இதுல தொடர்பு துண்டிக்கப்படுமோ அதுலயே கிடைக்குது.
1: அதுலயே கிடைக்குது. சரி சார், நல்லா முயற்சி பண்ணீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு
2: நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா. நன்றி நண்பா. அதான் முயற்சியோட வந்து வேணும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. வணக்கம்.
3: வணக்கம். ராஜலட்சுமி, மேற்கு மாம்பழம்.
1: ராஜலட்சுமி அம்மா, நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட பொழுதுபோக்குனா என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
3: தமிழ்ல பேசணும்.
1: ஆமா, பொழுதுபோக்கு என்ன உங்களுக்கு?
3: வீட்டு வேலை செய்யறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது.
1: தூங்குறது.
3: ஏன்னா எனக்கு 70 வயசு ஆகுறதால
1: போன் எல்லாம் பாக்க மாட்டீங்களா வீட்டுல? சோசியல்
3: மீடியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கைபேசி வச்சிருக்கிறேன்,
1: தொடர்பு கொண்டு பேசுறது, கத்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்க டச் போன் வச்சிருக்கீங்க?
3: அதான் கத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றுக்கிறதே 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஒப்பேத்திடுவேன். 6 மணி நேரம் ஒப்பேத்திடுறேன்.
1: அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
3: என்ன சொல்றீங்க?
1: அதுக்கப்புறமா தான் 5-6 மணி நேரம் வந்து ஜாலியா கேட்டுறேன், அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்றீங்களா?
3: அப்படி இல்ல, என்னோட ஒரு பொழுதுபோக்குன்னா இதுதான். ரொம்ப மனசுக்கும் ஒரு நிம்மதியா, சந்தோஷம், நிறைவாவும் இருக்குது.
1: அப்படி என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரேடியோல?
3: பங்கேற்றுக்கிறது, உங்ககிட்ட பேசுறது, அதே ஒரு பெரிய ஒரு என்னோட வரப்பிரசாதமா நினைக்கிறேன்.
1: நன்றிமா, நல்லா விளையாடுங்க, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம்.
3: ரொம்ப நன்றிப்பா.
1: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: தாமல்பட்டி தலை வெங்கட் சார்.
1: வெங்கட் சார், என்ன பக்கத்துல சவுண்ட் எதுவுமே இல்ல, எங்கயாவது வெளியூருக்கு டூர் ஏதாவது போயிட்டு அமைதியா இருக்கீங்களா?
4: இல்ல சார், நான் வீட்டுலதான் சார் இருக்கிறேன்.
1: வீட்டுலதான் இருக்கீங்க, பரவாயில்ல சார், அமைதியான ஒரு வீட்டுல இருக்கீங்க சார்.
4: அப்படிங்களா?
1: ரைட்டு. சரிங்க சார். வெங்கட் சார், என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்.
4: தயிர் கலைஞர் சார்.
1: தயிர் கலைஞர். ஓகே சார். எந்தெந்த மாசத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும்?
4: எனக்கு சார் இந்த விடுமுறை நாட்கள்ல வேலைகள் அதிகமா இருக்கு சார்.
1: இப்பெல்லாம் வந்து ரெடிமேட் வாங்கிடுறாங்களே சார் நிறைய பேர்.
4: இதான் சார், சில பேர் வந்து துணி எடுத்து நம்ம கிட்ட ஸ்டிச் பண்ணி தான் சார் வாங்கிட்டு போயிடறாங்க சார்.
1: ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போறாங்களா?
4: ஆமாங்க சார்.
1: ஸ்டிச் பண்ணின்றது இங்கிலீஷ் இல்லையா சார்?
4: ஓஹோ, தைத்து வாங்கிட்டு போறாங்க. ஆமாங்க சார்.
1: நன்றி நண்பா.
4: நன்றி சார்.
1: அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: சென்னை ஏழுக்கிணறு தேவா.
1: தேவா சார்,
5: வணக்கம்.
1: நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம்
5: ஆமா பேசலாம்.
1: பேசலாமா சார்? ஏன் சார் எப்ப பார்த்தாலும் கடி ஜோக்கே சொல்றீங்க?
5: கடிக்கிறதால
1: கடிக்கிறதால இதுவே வந்து ஒரு கடி ஜோக் மாதிரி தான் சொல்றீங்க.
5: இருக்குது ஒரு கடி ஜோக் இருக்குது. முடிஞ்சவனே
1: முடிஞ்சவனே இருக்கா? அதுக்காக தான் காத்துன்னு இருக்கீங்க. கால் பண்ணது பேசுறதுக்காக கிடையாது, கடி ஜோக் சொல்லி காது அறுக்கணும்.
5: இப்பவே அதுல ஆங்கில கலந்துச்சு தெரியுங்களா?
1: இது
5: கடி ஜோக். ஜோக்னா
1: அதுவா? ரைட், ஓகே. நான் சார் நீங்க பேசுறதுல வந்து நான் ஏமாந்துட்டேன் சார்.
5: நானே எங்களை தோல்வியை ஒத்துக்கிறேன் சார்.
1: நன்றி சார். வெரி குட்.
5: தலைவணைங்க என்ன சார்?
1: வெரி குட். இது இந்த ஒரு பண்பு எல்லாருக்கிட்டையும் இருந்தா நல்லா இருக்கும்.
5: ஒரு கடி ஜோக் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க சார். அதுக்கு தானே சார் வந்தீங்க? மீனா
5: பஸ்ல ஃபுட்பால் அட்டென் பண்ணாங்க ஒரு 4 பேர்.
1: ஏன் அட்டென் பண்ணாங்க கேக்குறீங்களா?
5: கேளுங்க. இல்ல இல்ல, போயிட்டு இருக்காங்க. அப்போ நடுவுல போலீஸ்கார் மடக்கி 3 பேர் மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஒருத்தர் பிடிக்கல,

0: ஏன்னா அவர் கண்டக்டரா, ஏன்னா அவர் கண்டக்டரா இருப்பாரு, பஸ் ஃபுல்லா வந்திருக்கும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் தொங்கின்னு போயிருப்பாரு.
1: எல்லாருமே அதான் திங்க் பண்ணுவோம். இல்ல அதான் இல்ல. சொல்லுங்க.
0: நாலு பேர் தொங்கின்னு போறாங்க, ஒருத்தர் மட்டும் விட்டு மீதி மூணு பேர் பிடிச்சின்னு
1: போயிடுறாங்களா? ஏன்னா அந்த பஸ் ஓனர் அவர் தான். நன்றி.
0: ஓனரே நிக்க வச்சிட்டாங்கப்பா, நான் கண்டக்டர் தான் நிக்க பார்ப்பாங்க நினைச்சேன். பாருங்க, ஓனருங்களுக்கான கதி இப்படிதான் இருக்கு போல இருக்கு.
1: நன்றி
0: நன்றி நண்பா. அடுத்த நேயர், ஒரே ஒரு நேயர், அப்புறம் பாடல். வணக்கம்
2: அன்பான நண்பருக்கு, நீ மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மதுரையில இருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி சார், நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். மதுரையில எப்படி சார்? மதுரைனால கூட ரொம்ப ஹாட்டா இருக்கும்னு கேட்டிருக்கீங்க சார். சம்மர் சீசன்ல அப்படியா இருக்கு
2: மதுரை? எந்த சூழ்நிலையுமே இயற்கையை சூழ்ந்த இடமாக அமைந்திருக்கும் நண்பரே.
0: இயற்கை சூழ்ந்த இடமா? நாளைக்கு காலைல, நாளைக்கு காலைல பஸ் பிடிச்சி மதுரைக்கு வரேன் சார். இயற்கை சூழ்ந்து அப்படியே குளிர்ச்சியா இருக்கான்னு பாத்துடலாமா?
2: நீங்க வந்தா உங்களுக்கு ஒரு என்ன என்னங்கிறது உங்களுக்கே ஒரு ஆச்சரியக்குரியவோட உங்களுக்கு தெரியும். நீங்க பிரமிப்படை அடைவீர்கள்.
0: ஓ, மழை பெஞ்சுன்னு இருக்கும் மதுரையில ஒருவேளை?
2: மழை பெய்ந்து குளுமையான தருணங்கள்ல இங்க இருக்கின்றது.
0: ஜில்லுன்னு இருக்கீங்க சார், நல்லா கொடுத்து வச்சவங்க சார்.
2: நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நீங்களே சொல்லிக்கிறது, அது உண்மைதான்.
0: ஆமா சார், இப்ப ஏன்னா வெயில் காலத்துல மழை பெய்யுதுன்றது எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விஷயம். சரி சார், மழை காலத்துல வெயில், மழை காலத்துல வந்து ஓகே புரிஞ்சுக்க முடியுது. வெயில் காலத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் வெயில் மதுரையில. பல நேரங்களில் வெயில் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதை?
2: மழையும் வெயிலும் அடிப்பது தானே இயற்கை. இயற்கையை வரவேற்பது தானே, இறைவன் கொடுத்த இயற்கை வரவேற்பது தானே. நமக்கு எல்லாமே மாறிக்கிறது. இயற்கையை எப்படி செயல்படுதா அதன்படி நம்மளும் செயல்படணும். நல்ல நற்செயல்களை செயல்படணும், அதற்கு ஏற்றவாறு.
0: நன்றி ஆண்டனி, நல்லா முயற்சி பண்ணீங்க, நல்லா பேசினீங்க. அடுத்து ஒரே ஒரு நேர் போயிடலாம், அப்புறம் பாடல். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது சார்?
3: சார்
0: சூப்பரா இருக்கும் சார். உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
3: செந்தில் கண்ணன். பேரலாம்
0: செந்தில் கண்ணன், கேரளத்துல இருந்து பேசுறீங்க? புது நேர் நினைக்கிறேன். நன்றி. ஓகே சார், என்ன பண்றீங்க நீங்க?
3: நான் கடை வச்சிருக்கேன்.
0: என்ன கடை சார்?
3: வெத்தலை சீவல் மிட்டாய் வகை.
0: வெத்தலை விலைலாம் ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். ஏன் சார் ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறீங்க?
3: வெத்தலை வந்து விளைச்சல் நம்ம வெய்ய காலத்துல இருக்கும் சார், கொஞ்சம் அரிதா இருக்கும்
0: சார். நடுவில் ஒரு வார்த்தை வந்தது, இப்பயும் வந்தது. நன்றி நண்பா,
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே ஓகே நேர்களே, அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் போகலான்னு பார்த்தோம். பட் நிகழ்ச்சியுடைய நிறைவான நேராக வந்து அந்த நண்பர் பேசியிருந்தார். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசினது எல்லாம் மகிழ்ச்சி. பலர் வந்து முயற்சி பண்ணீங்க, பலருக்கு வந்து லைன் கிடைச்சது, சிலருக்கு வந்து கிடைக்காம போயிருப்போம். இருந்தாலும் எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஒழித்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான வகையில் ஒழித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாளைக்கு ஜூன் 14 உலக இரத்த கொடையாளர்கள் தினம், வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே. அதனால் யார் யாரெல்லாம் தொடர்ந்து ரத்த தானம் கொடுத்துட்டு வரீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. நீங்கள் நிறைய பேருடைய உயிர்களை காப்பாற்றுறீங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தகுதியான உடற்தகுதியோடு இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் உங்களுடைய ரத்த தானத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் போய் கொடுக்கலாம். அதன் மூலமாக பலருடைய உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து சியால் இணைந்திருப்போம்.

0: நேரம் 5 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவி நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்க அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவுரை கேட்கறதை விட அறிவுரை சொல்றது அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே. அந்த அறிவுரை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது சில பேர் வந்து நிறைய மேற்கோள்கள் சொல்லி சொல்றது அப்படிங்கறது வழக்கமா வச்சிருப்பீங்க. நீங்க எப்பவுமே அறிவுரை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறள் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போறோம். என் கூட நீங்க பேசணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைன்னா 9-5-2-0-5-5-4 வெளியூர் நேர்களாக இருந்தால் 0-44 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்க, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பேசலாம். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள்

0: எப்பொழுதும் பயன்படுத்தும் ஒரு திருக்குறள் என்ன? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து லைன்ல இருக்கீங்க? யார் இங்கிருந்து பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்க அப்படின்னா நம்ம பேசுறது எல்லாருக்கும் கேட்கும், புரியும் இல்லையா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? லைன்ல தான் இருக்கீங்க.
1: சென்னை, சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன திருக்குறள் எப்பவுமே நீங்க அறிவுரை சொல்ல பயன்படுத்துவீங்க?
1: நான் வந்து தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.
0: அடடா அடடா, முயற்சிக்கு எவ்வளவு, அவ்வளவுதாங்க, ரொம்ப அழகுங்க. முயற்சிக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், யார் இங்க இருந்து? நன்றி சார், சொல்லுங்க சார்.
2: மற்ற அறிவுரை சொல்லும் போது தோன்றின் புகழோடு தோன்றுக, அஜிவார் தோன்றலின் தோன்றாமை நன்று.
0: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க.
2: சொல்லுவோமா? இன்சொல் இன்சொல் இது எழுந்தால் கலந்தான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது.
0: அவ்வளவுதான், எப்பவுமே இனிமையான சொற்களை பேசணும் இல்லையா?
2: சொல்ல
0: அவ்வளவுதாங்க. மத்தவங்க மனசு புண்படாத மாதிரி நாம வந்து இனிமையான சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மத்தவங்களால நாமளும் காயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. வணக்கம் ரெயின் போயார், இங்கிருந்து?
3: மதுரை மாவட்டம் தனக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் தேலி கிராமத்துல இருந்து மாயக்கணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
3: இந்த குறள் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் பெருமான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து துணைக்காலை போட்டிருக்க முடியாது.
0: ஆமா,
3: அதனால நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா யாருடைய துணையும் இல்லாம நம்மளால தனிச்சியா வாழ முடியும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன்.
0: அவ்வளவுதாங்க, நன்றிங்க. வணக்கம் போய் யார் இங்க இருந்து?
4: சகோதரிக்கு மாலை வணக்கம். அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
4: மேடம், அகர முதற எய்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகு.
0: அவ்வளவுதாங்க முதல் திருக்குறளே.
4: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. பிறருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது எப்பவுமே நீங்கள் பயன்படுத்தும் ஒரு திருக்குறள் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்க மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம். குரலில் பழனி பாரதியின், வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 5:12 20 நொடிகள் ஆயிற்றுக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பிறருக்கு அறிவுரை சொல்ல நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தும் திருக்குறள் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 இல்லைனா 295205554. வணக்கம், யாரைங்கிறது பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பெரம்பூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: கண்ணன் சார், சொல்லுங்க சார்.
1: நான் பயன்படுத்துற திருக்குறள் வந்துங்கம்மா, யாகவராயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நாவை அடக்கி ஆள வேண்டுங்கம்மா.
0: அவ்வளவுதாங்க, அது ஒண்ணு பண்ணிட்டோம்னா இல்லையா வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகுங்க. ரொம்ப அழகான ஒரு திருக்குறள், ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க, நன்றி. பிறருக்கு அறிவுரை சொல்ல நீங்கள் பயன்படுத்தும் திருக்குறள், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: என்ன பேரு? மேடம்
0: வள்ளி. மேடம் சொல்லுங்க.
2: கீழால் சுத்தப்பூன் உள்ளாறு மாறாது, நாவினால் சுத்த வீடு. அந்த திருக்குறள் இன்னொன்று வந்து யாகாவரன் நாட்டாக
0: ஏற்படுத்தும் அப்படி என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இவையெல்லாம். வணக்கம் மழையின் போயார் இங்கிருந்து.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு திருக்குறள் சொல்றேன் மேடம். முதல்ல ஏத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றி உலகு, கற்க கட்டடர கற்றவை, கற்றபின் கற்க கற்றவை,
0: கற்பவை
3: கற்பவை அதற்கு நிக,
0: கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
3: மாசத்துல அப்ப சொன்னேன் சார் மேடம், அதனாலதான்.
0: ஆமா ஆமா, தெரியுது தெரியுது.

0: ரொம்ப அழகு, ரொம்ப அழகு சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். அதாவது ஒரு திருக்குறள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லணும்னா என்ன திருக்குறள் சொல்லுவீங்க இல்லையா?
0: அதான் நீங்க எப்பவுமே பயன்படுத்துறது அறிவுரை சொல்லும் பொழுது.
1: எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய திருக்குறள் அப்படின்னா அற்புதமான ஒரு திருக்குறள். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனியது உயிர்வு. ஆமா, அதுவும் பயன்படுத்துவேன். அப்புறமா எப்பவுமே ஹையா திங்க் பண்ணணும் அப்படின்னு நான் அடிக்கடி மற்றவங்க கிட்ட சொல்லுவேன். அப்போ இந்த திருக்குறள் யூஸ் பண்ணுவேன். உள்ளவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை
0: நீட்டு.
1: வச்சுக்கோங்க மேம், வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வாழ்க்கையில உயரும். அதுவே நமக்கு அடுத்த படிநிலை, அடுத்த கட்டத்துக்கு நமக்கு எடுத்து செல்லும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த திருக்குறள்கள்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. எஸ், பிறருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் பயன்படுத்தும் திருக்குறள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக அவங்க எந்த நோக்கத்தோடு அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோடவும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்க, உன்னிடத்தில் என்னை கொடுத்த இந்த திரைப்படத்திலிருந்து சுஜாதா, குரலில் ரவிசங்கர், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 5:55 ஆயிற்றுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பிறருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தும் திருக்குறள் ஒன்று கேட்டிருந்தேன். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038, இல்லைனா 2952205454. வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
3: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: காற்று மண்டலத்தை கல்சென்று மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ மேடையும் அன்பு ஆர்ஜியையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொல்லுங்க.
3: ரொம்ப நன்றி சார், சொல்லுங்க.
4: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் சார்.
4: கற்க கசலத கற்பவை கற்றது நிற்க அதுக்காக.
5: எனக்கு பிடிச்ச திருக்குறள், ஒரு யாருக்காவது அட்வைஸ் பண்ணனா ஒரு திருக்குறள் பிடிக்கும் மேடம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அந்த ஒரு எந்த ஒரு பொருள் மேல நம்ம ஆசை இல்லாம இருக்குமோ அந்த பொருளால வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லைன்றதுக்கான அது மீனிங் மேடம் இந்த திருக்குறள்.
3: ரொம்ப அழகா.
5: அதோட இதுல சிறப்பு என்ன, இதுல உதடு கூட ஒட்டாது. அதனால இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாருக்காவது அட்வைஸ் பண்றதால இது பண்ணுவோம்.
3: எப்பவுமே இதுதான் பயன்படுத்துவீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
6: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் மேடம்.
3: சொல்லுங்க சார்.
6: என்னுடைய திருக்குறள் பாத்தீங்கன்னா, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நம்ம வாயில இருக்க வார்த்தைகளை விட்டுட்டோம் வைங்க, அந்த தீயில விட்டு சுட்டு பொண்ணு கூட ஆறி போகும், ஆனா அந்த வடு ஆறாது.
3: உண்மை
6: அதுதான் மேடம்.
3: அவ்வளவுதான் சார், நன்றி. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்
7: மேடம். ஊரப்பாக்க சுந்தரேசன் மேடம்.
3: சொல்லுங்க சார்.
7: ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும் மேடம். இந்த காலகட்டத்தில் நிறைய நிறைய நடக்குது மேடம்.
3: ஒழுக்கம் அப்படிங்கறது ரொம்ப அவசியம் ஒரு தனி மனிதனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், யாரங்கிறது? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க? அடடா, எஸ், நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே பயன்படுத்துகிற ஒரு திருக்குறள் என்ன, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற திருக்குறள் ஒன்று, நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நாம் வந்து எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறள் ஒன்று அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. காமராசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா, குரலில் மூமேத்தா, வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: Famuti on the Polinari, and you Ella Messa Madule.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:31, 5 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறள் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-00-38 இல்லைனா 2952-0554. வணக்கம், யாரெங்கிறது? வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க? சொன்னாங்க, சொல்லுங்க கண்ணன் சார்.
6: அதாவது தண்ணிக்கு யமுனா குரங்க பார்த்து நீர் இன்றி அமையாது உலகப்பா, தண்ணி இல்லைன்னா அந்த உலகம் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். குடும்பத்துக்குள்ள தகராறு வந்துச்சுனாக்க, அன்பும் மடனும் முடைத்தாயின் இரு வாழ்க்கை, அன்பும் பயணம் அது அன்றைக்கு ஒரு குறிக்கோள் காட்டி நான் வந்து ஒரு புத்திமை சொல்லுவேன்.
5: அதான் ஒவ்வொரு சூழலுக்கு பொருந்தரம்.
6: திருக்குறள் படிச்சது எல்லாமே வந்து நான் அந்த பத்துல படிச்சுதான் நான் இதில் தெரிஞ்சுக்கிறேன்.
5: மெயினா இனிமையாகும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏத்த மாதிரியும் நான் திருக்குறள் சொல்லுவேங்க அப்படின்னு வந்துரும் அழகா சொன்னாரு. நன்றி, வணக்கம். வழியின் போயார், இங்கிருந்து ரெடி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம்.
7: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
5: சொல்லுங்க ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க?
7: உங்க வாழ்த்துக்கு மொழியே இல்ல மேடம், என்ன அருமையா இருக்கு உங்க வாய்ஸ்.
5: நன்றிங்க சார், நன்றிங்க
7: மேடம். வாய்ஸுக்கே கேட்டுக்கிட்டே இருக்கும் போது சொல்லுவோம் வாய்ஸ்.
5: நன்றிங்க சார். சொல்லுங்க சார், என்ன திருக்குறள் நீங்க பயன்படுத்துவீங்க?
7: எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கு, அறிவு ஒழுக்கம் இருந்த பெரியோருக்கு புறரில போக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்கல்ல, பொய்க்குறாம உண்மை பேசுகிறதா விளக்கு சிறந்த விளக்காகும்.
5: அவ்வளவுதாங்க, ரொம்ப அழகா விளக்கத்தோடவே கொடுத்திருந்தீங்க, நன்றி. வணக்கம் வழியின் போய் யாருங்கிறது?
8: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்லுங்க.
8: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கல கன்னட பாட்டிலையும் பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு மேடம், நீங்க?
5: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க.
8: சொல்லுக சொல்லின் பயனுள, சொல்லக்க சொல்லின் பயனிலா சொல். இப்போ யாராவது அது அனாவசியமா ஏதோ பேச்செல்லாம் விட்டாங்கன்னா சொல்லுவாங்க மேடம், அது மாதிரி
5: பையன் இருக்கிற சொற்களை மட்டுமே நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. தேவையில்லாம என் நேரத்தை வீணாக்காதப்பா
8: அப்படின்னு. அது கூட சொல்லக்கூடாது அப்போ. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று.
5: இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி சொன்னது நான் சும்மா சொன்னேன், அந்த திருக்குறளுடைய விளக்கம்னு சொல்லல. நன்றி மறப்பது நன்று, அதை சொல்லிடுவீங்க இல்லையா?
8: அப்புறம் இது ஒண்ணு சொல்லுமா? ஒண்ணு
5: சொல்லாமே. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சூழலுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லுவேன்பா அப்படின்னு வந்து அழகா சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
7: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம், மதுரையிலிருந்து ஆண்டனி.
5: சொல்லுங்க சார்.
7: இனிப்பு கட்டாயத்து ரொம்ப போராடி வந்திருக்கேன்.
5: சொல்லுங்க சார்.
7: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: எனக்கு திருக்குறள் ஒரு வள்ளுவன் வகுத்து ஒரு திருக்குறள் படித்தாலே போது ஒவ்வொரு மனிதனும் தவறி போக மாட்டாங்க அப்படி ஒரு உலக பொதுமறையில
5: சரி. அவ்வளவுதான் சார், கண்டிப்பா.
7: அதாவது எனக்கு ஆக்சுவலி எல்லா குறள்களுமே சொல்ல வேண்டியது, எல்லா குறள் அனைத்து குறள்களுமே ஒரு துளி கூட சொல்ல முடியாது. அந்த ஒன்னேகால் இன்ச்சி அடியிலேல எவ்வளவு கருத்துக்கள் சொல்றாங்க, ஆழமான கருத்துக்கள். திருக்குறள் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் சரி.
5: சொல்லுங்க.
7: கற்க கசடர கற்றப்பின் நிற்க அதற்கு தக. எப்படி எனக்கு கற்க கசட
5: கசடர கற்பவை
7: கற்பவை கற்ப நிற்க
5: அதற்கு தக.
7: சொல்லுவாங்க டேய் கோவப்பட்ட டேய் படிச்சிருக்கிறடா கொஞ்சமா யோசனை பார்த்தாடா நம்ம ஃபேமிலி சொல்லுவாங்க. ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது ஒரு செயல்பாடுகளுக்கு செய்யும் பொழுது யதார்த்தமான

0: அப்படின்னு சொல்லும் பொழுது ஒழுக்கமுறை நடைமுறை வாழ்க்கையுடைய நெறிமுறைகள் எல்லாமே அந்த படிப்புல அடங்கியிருக்கு. எந்த செயல்களையும் நெறிமுறையோட செய்யுங்க, ஒழுக்கமாருங்கன்னு அனைத்துமே இந்த கருத்துக்கள்ல வந்து இந்த குரல்ல வந்து அடங்கியிருக்கு. சரி, வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நீங்க எப்பவுமே அறிவுரை சொல்லும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெரியண்ணா திரைப்படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாசன் வரிகளில், பரணியின் இசையில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 5:41 ஆயிட்டு இருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பிறருக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்பவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறள் என்ன, இதை பத்தி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2980030038, இல்லைனா 2950205545. வெளியூர் நேர்களா இருந்தா 044 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு மறந்துட்டு இருந்தாலும் லைட்டா தப்பா சொல்லிடுறேன். ஏகாவராயினம் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே, சரியாவே.
1: ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். நான் நம்ம எப்பொழுதும் பேசுறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நான் வடக்கம் எந்த இடத்துலயும் எப்பொழுதும் தேவை அப்படி அப்படி இதோட பொருள்னு நினைக்கிறாங்க. பத்து வயசு 12 படிச்சது, இப்ப 70 ஆயிட்டு.
0: இல்ல, நான் அடக்கம் பத்தி தான் ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க. எதை நாம அடக்கலனாலும் நாவை வந்து கண்டிப்பா அடக்கி ஆள வேண்டும், அதுதான் வந்து பல பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின் போயாரே இங்கிருந்து.
2: வணக்கம் மேடம், மாவடியில இருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க சார்.
2: உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு.
0: அடடா, ஒரு நட்பு எப்படி இருக்கணும்? ஆமாங்க, நம்மளுடைய உண்மையான நண்பனை ஆபத்தில் அறிந்து கொள்ளணும் ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா? ஆபத்து காலத்திலயே நம்ம கூடவே இருக்கக்கூடிய அந்த உண்மையான நட்பு அமைஞ்சிருச்சுன்னு வைங்களா, வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம். கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கலாம்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன். திருக்குறள் பத்தி சொல்றீங்க, ஒருத்தங்க அட்வைஸ் பண்ற மாதிரி. அது எனக்கு பிடிச்சது, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்மையும் செய்து விடுது.
0: அதாவது
3: நமக்கு நம்ம யாரு நமக்கு நம்ம துன்பம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம நன்மையே செய்யணும்
0: செய்யணும். ஆமா,
3: அது உதாரணமா நபிகள் நாயகம் மாதிரிதான். தொழுவ போகும்போது டெய்லி காலையில போகும்போது ஒரு கிளை வந்து தலையில குப்பை கொட்டிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த குப்பை கொட்டுறது அந்த கிளவி வெள்ளையா உடனே என்னன்னு கேட்டதுக்கு அந்த குப்பை கொட்டின அந்த கிளவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே இங்க உடனே சொல்லிட்டு போய் நேரா போய் அவங்களை பார்த்து அவங்களை வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்களாம். இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ண குணமடைகிறது. உடனே உடனே அவங்க ரொம்ப வெக்கமா போய் அவங்கள்ட்ட சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களாம். அவங்க அது நபியை நான் என்ன செய்ய ஞாபகம் வந்துச்சு அவங்களுடைய
4: எல்லாருமே
0: அந்த கற்பவை விட்டுறீங்களே, அவ்வளவுதான். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் இருக்கு, அதற்கு இல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க கலா மேடம், வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க.
5: என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த ரெண்டு குழந்தையும் சார், அதாவது ஒருத்தவங்கிட்ட தீமிதா பேசக்கூடாது, கொடுமையான சொற்களை யூஸ் பண்ணக்கூடாது, இனிய சொற்களை பேசணும், புத்திமதி சொல்லணும், இனிய சொற்களை சொல்லணும். அதாவது ஒருத்தவங்க செய்தது சிறிதெனும் அதை மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
0: முதல் திருக்குறள் என்ன சொன்னீங்க?
5: செய் நன்றி கொண்டாருக்கும்
0: உய்வுண்டாம்,
5: செய் நன்றி கொண்ட

0: இருக்கு.
1: என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றும் இருக்கு. ரொம்ப அழகு, இரண்டுமே ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி உணர்வு குறித்து வரக்கூடிய ஒரு திருக்குறள் ரொம்ப அழகா பதிவிட்டாங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:49 ஆயிற்றுக்கு. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீங்கள் பயன்படுத்தும் திருக்குறள் என்ன அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படின்னு நெருங்கிட்டே இருக்கும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்

0: மேடம். நான் இதுதான் முதல் தடவை எஃப்எம்ல பேசுறேன்.
1: அப்படிங்களா, உங்க பேரு சார்?
0: என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை நங்கை நல்லூர்ல இருந்து ஆர் விஜயகுமார்.
1: சொல்லுங்க சார், வாழ்த்துக்கள் சார்.
0: வணக்கம் மேடம். நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.
1: அவ்வளவுதான் சார். சொல்லுங்க, என்ன திருக்குறள் நீங்க இப்போ?
0: ஒண்ணு சொல்லாம இல்ல அஞ்சு சொல்லாம மேடம்?
1: ஒண்ணு சொல்லாமே, ஒண்ணு சொல்லாமே,
0: ஒண்ணு போதுங்களா?
1: ஆமா.
0: அப்போ ஒன்னே ஒன்னா நல்ல இது பாத்தீங்கன்னா, தீ நார்த்த புண் உள்ளாரும் ஆறாது நாவினார் சுட்டவடு. ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு டீச்சர் எனக்கு அந்த சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு. பேசும் போது நல்ல வார்த்தையா பேசணும், யாருக்கிட்டயும் வந்து தப்பா பேசக்கூடாது, பேசிட்டா அது வந்து அது கதை சிறுக்கே அந்த இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
1: ஆமா சார்,
0: நான் முதல்ல சரியா பண்றேன் மேடம்.
1: நன்றி சார். வணக்கம் அப்படின்னு போயாரு இங்க இருந்து? வணக்கம்,
2: ஓரங்குறிச்சி.
1: சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
2: பேசலாம், அப்படியே செய்யற மேடம். கும்பகோணம் ஓரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஜிஆர் சரவணன்.
1: சொல்லுங்க சார், இன்னும் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணலையே சார்?
2: குறைச்சிட்டேன் மேடம், குறைச்சிட்டேன்.
1: குறைச்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க சார்.
2: சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா,
1: சொல்லிய
2: வண்ணம் செயல்மா.
1: என்ன அற்புதமான திருக்குறள்ங்க, புடிச்சிட்டீங்க, போங்க சொல்லுங்க.
2: அதாவது வாயால எதையும் இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு சொல்றது
1: ஈஸி,
2: செய்து முடிக்கும் போது அந்த செயல் திறன் தான் எவ்வளவு, அதனுடைய உண்மை வலிமை வந்து அது செய்யும் போது தெரியும் என்றதான் இந்த குறளுடைய சாராம்சம்.
1: ஆமாங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், கேக்குதாம ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: ரெண்டு குரல் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
3: ரைட், சொல்லுதல் யாருக்கு எளிய அறிவாகும், சொல்லிய வண்ணம் செய்யல். ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும், உயிரை விட மேலானது ஒழுக்கம். இந்த ரெண்டு தான் சொல்லுவோம் மேடம்.
1: ரொம்ப அழகு சார், ரொம்ப அழகு, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: நான் ராமநாதபுரம் சாத்தனூரில் இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன் சார்.
4: நல்லா இருக்கேன்
1: சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம். காயி சொல்லுங்க,
5: இந்த இது கேட்டுக்கிட்டு
1: திருக்குறள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். நீங்க யாருக்காவது அறிவுரை சொல்லணும்னா உடனே சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள்
5: என்ன?
1: நன்றி சார். வணக்கம் போயார் இங்க இருந்து?
6: வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சிவப்பு செருக்கு சுப்பிரமணியன். நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
6: நான் வந்து இந்த ஆல்வினி உடமையில இருந்து ஒரு குரல் சொல்றேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
6: முயற்சி திருவனை அக்கும் முயற்சியின்மை இன்மை பூச்சிவிடும். ஒருவர் இடத்தில் உள்ள முயற்சி அவரது செல்வத்தை பெருக செய்யும். முயற்சி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வலிமை தான் உண்டாக்கிவிடும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். வணக்கம் போயார் இங்க இருந்து?
7: கோடான கோடி நன்றி மேடம். பாட்டுலாம் அருமையா இருக்கும் மேடம், ரேக்கா மேடம், ரொம்ப அருமை பாட்டுலாம் மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: ஆனந்த் தான் சார், வேற யாரும் மேடம்.
1: சொல்லுங்க, திரும்ப வந்துட்டீங்களா ஆனந்த் சார்?
8: எனக்கு எல்லா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு குரல் சொல்லுவேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும்.
1: சிறப்புங்க, சிறப்புங்க. அதாவது ஒன்னு சொல்லுனா ரொம்ப கஷ்டம் தாங்க இல்லையா? ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொன்று, ஏன்னா வாழ்க்கை தத்துவங்கள் அப்படியே பொதிந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நூல் அப்படின்னா இந்த திருக்குறள் தான். ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொன்று நாம சொல்லலாம் நிச்சயமா. உடனே நீங்கள் சொல்லக்கூடியது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
9: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
9: ராமாபுரத்திலிருந்து நாகராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
9: பின்னின்று ஒய்ப்பின் இளநீர் வேன் உலக பின்னின்றுணரும் பசி. மழை பெய்யவில்லை என்றால், குறிப்பிட்ட நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் எறும்பு கடை யானை முடிவு 82,000 ஜீவராசிகளும் இறந்தே போய்விடும்.
1: நீரினுடைய அவசியம், மழை துளியினுடைய அவசியத்தை விளக்கக்கூடிய ஒரு திருக்குறள். இன்னைக்கு ரொம்ப அழகா எல்லாருமே சொன்னாங்க. பொதுவா சொன்னது வந்து இந்த நாவடக்கம் பத்தி நிறைய பேர் வந்து சொன்னாங்க, முயற்சி பத்தி சொன்னாங்க, நன்றி உணர்வு பத்தி சொன்னாங்க, நட்பு பத்தி சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப அழகா இந்த திருக்குறள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இது எல்லாருக்குமே

ஈஸி தான் இல்லையா? இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை நாம மற்றவங்களை நோக்கி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எவ்வளோ கடினப்பட்டு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்கள கேட்டாதான் தெரியும். அப்போ சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, அதை செய்து காட்டுவது, செயல்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழலோடு பொருந்தி போகிற ரொம்ப அழகான குரல்களை இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அழகாவே பதிவு செஞ்சாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புற மீண்டும் 7 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா அவள் வருவாளா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில், பழனி பாரதியின் வரிகளில், எஸ் ராஜ்குமாரின் இசையில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: Please stand by for the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும்

0: காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை

நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒருசில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 3 விக்கெட் இழப்புக்கு 60 எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:20 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சாட் வித் பாட்டு மனம் விரும்பிய பாடலை நீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 இல்லனா 2952055545. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க. பேசுவோம் நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் காலர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மந்தவெளியில இருந்து விநாயகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து டைம் படத்துல இருந்து தவிக்கிறேன் அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேணுமா? போட்டுடலாமா சார்?
1: நன்றி
0: நன்றி. ஹரிஹரன் குரலில் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி இணைந்து பாடிய பாடல், பழனிபாரதியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். காத்துக்கிட்டு இருக்க டைம் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: நேரம் 7:10.

0: நாற்பத்து நான்கு நொடிகள் ஆயிற்றுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாதீங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடம் வந்து வீரா, பாடல் வந்து மலை கோயில் வாசலில்.
0: கேட்டுருவோம் சார். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வீரா திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு

0: இதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தில் நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்தர் சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நீங்க ரெயின்போ எஃப்எம்ல கேட்கலாம். தொடர்ந்து அடுத்து யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?

0: வேணும் உங்களுக்கு?
1: பொக்கிஷம் படத்திலிருந்து நிலா நீ வானம் என்ற அருமையான பாடல்
0: கேட்டுருவோம் சார். நன்றி. விஜய் ஜெயசுதாஸ் மற்றும் சின்மயி பாடிய பாடல் காத்துக்கிட்டு இருக்க பொக்கிஷம் திரைப்படத்திற்காக கேட்டிணைந்திருப்போம்.

0: Haitians and Haitians. I ain't guilty. It's a musical.
1: ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேரம் 7:44 30 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சாட் வித் பாட்டு மனம் விரும்பிய பாடலை நீங்க ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லனா 295-2-0-55-4. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: மேடம், முதல் மரியாதை படத்துல இருந்து வெற்றி வேறு வாசம்.
0: அடடா, போட்டுடலாமா சார்?
1: போட்டுடலாம் மேடம். இந்த பாடல் வந்து எங்க சென்னை சோக நண்பர்கள் அனைவருக்காகவும்
0: சார். இளையராஜா, இசையல் வைரமுத்து வரிகளில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:50 ஆயிட்டு இருக்கு. வணக்கம், யாரிங்கிறது பேசுறீங்க? கலா மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கவிப்புயில் படம் பாட்டு வந்து சின்ன கண்ணே அழிக்கிறான்.
0: பாட்டு கேட்டுருவோமா? நன்றி, நன்றிமா. எஸ் இளையராஜாவின் இசையில் பாடல், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா குரலில், கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:53:35 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: சார். யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: அடடா, நிகழ்ச்சியோட நிறைவா சொல்லுங்க சார். என்ன பாடல்?
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றிங்க சார். என்ன பாடல்?
1: வைதை காத்திருந்தால். பாடல் வந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ.
0: கேட்டுடலாம் சார் சிச்சுவேஷன் சாங் உங்களுக்காகவே. நன்றி. எஸ், நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கங்கை அமரன். வரிகளில் இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம். குரலில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக. மீண்டும் 9:15 உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.6 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவுகூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்.

மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வகுப்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில இதமான பாடல்களை பிளே பண்ண வந்தாச்சு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உளவுத்துறை திரைப்படத்திலிருந்து வைரமுத்து, வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா, குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:27 ஆயிற்றுக்கு. வீரம் விளைஞ்ச மண் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில், கஸ்தூரி ராஜா வரிகளில், தேவாவின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 9:33 ஆயிற்றுக்கு. கார்த்திக், சார்லி, சுனந்தா, நிழல்கள் ரவி, ராதா ரவி மற்றும் மனோரமா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து, வரிகளில் பரத்வாஜ், இசையில் பூவேலி திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனதிற்குதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், ரவிசங்கர் வரிகளில், தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 9:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில மனதிற்கு இதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிறைவா எஸ் ஜானகி, குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில். உயிரே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 10:10. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி சுஷிலா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.
2: தகதாம்

நேரம் 10:09 20 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில புனர்ஜென்மம் திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ் ஜானகி, குரலில் கண்ணதாசன், வரிகளில்

0: எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் வாலியின் வரிகளில் வி குமார் இசையில் கேட்டணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கேயல் அமை எப்பவுமே சமதுள்ள
1: நீங்க சமத்தா நீங்க அசடா சமத்தா இருந்தா கொடுத்தேளா.

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா, குரலில் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் பாடல்.

உயிரமான மாத்திரை படத்திலிருந்து அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து பாடல், கே வி மகாதேவன் இசையில், கணதாசன் வரிகளில், எல் ஆர் ஈஸ்வரி குரலில் கேட்டிருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.
1: பயா இழந்த பயா இழந்த பயா.

0: ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல்.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, திருந்துக்குமா

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:40 15 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

அந்நிலவில் நேரம் 10:49 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில்.

நேரம் 10:56 ஆயிட்டு இருக்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து. இதோட நான் கிளம்புற மீண்டும் நாளைக்கு மதியம் 12 வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு நைந்திரங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

0: பதினோரு மணி ஆறு நிமிஷம் 47 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: வாழ்க்கையில் எப்பவுமே சின்ன சின்ன பொய்கள் சில சுவாரஸ்யங்களையும் சில மறக்க முடியாத நினைவுகளையும் உருவாக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொய் சொல்கிறவங்க இருக்காங்க, பொய் சொல்கிறதையே வாழ்க்கையே வச்சுட்ருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு, என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பாடல் தான் அடுத்து உங்களுக்காக வர இருக்குது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதாவோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:14. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். யாரோ ஒருத்தர் எதையோ காணணும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கிறாரு. அப்படி என்ன தான் அவர் தேடுறாருன்னு கேட்கலாம். பாதை கொண்ட மண்ணே அவளின் பாத சுவடு பார்த்தாயா, தோகை கொண்ட மயிலே அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா, ஊஞ்சலாடும் முகிலே அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா, ஓடுகின்ற நதியே அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேன் நீ சொல்லு, எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே எங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன், கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளில் ஆடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூறல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவளை பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவளை பார்த்தாயா, பால் சுற்றும் நட்சத்திரம் பார்த்தாயா, தேன் மொட்டு முல்லை மொட்டு பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, கண்கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு. இப்பொழுது இந்த பாடல் உங்கள் காதல்களுக்கு வர இருக்கிறது. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் இப்போ சரியாக 11:26:23 ஆகுது. சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரலில், பழனி பாரதியினுடைய வரிகளில், தேவாவோட இசையில், நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து நாம் இப்போ பாடல் கேட்டு வளர்ந்துருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டது 102.3 தமிழ் எஃப்எம்.
3: 102.3 தமிழ்நாடே கேட்கு நின்று.
2: You are listening to 102.3 தமிழ் எஃப்எம்.

நேரம் 11:32. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியோட வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில், தேவாவினுடைய இசையில் உங்களுக்காக வர இருக்குது. முள்ளை ரசித்திருக்கும் உலகம் பூவை அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதயம் நிழலை அறியாதே, மூடு பணியிலே இப்பொழுது வழிகள் தெரியாதே, வீசும் புயலிலே அம்மம்மா தீபம் எரியாதே, பாசம் துள்ளும் நெஞ்சில் இன்று ஓசை கிடையாதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ, விதியின் விளையாட்டு எப்பொழுது முடியும் தெரியாதே, விடியும் திசை என்ன இப்பொழுது அதுவும் தெரியாதே, நாளை எது வாழ்க்கை சொல்லி நடப்பாயோ, பாசம் தாளாமல் அங்கேயும் உள்ளம் துடிப்பாயோ, காலம் செய்த கோலம் என்று துன்பம் பொறுப்பாயோ, சோகங்களே வாழ்க்கையின் வேதமா, பாவமின்றி பழியை சுமக்கும் உந்த நிலை என்ன, ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ. காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வர இருக்குது. சொன்னலதாவுடைய குரலை கேட்கலாம் வாங்க.

ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரலில், அறிவுமதியோட வரிகளில், கீதப்பிரியனுடைய இசையில் பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:45. மன்னவர் சின்னவர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சரணலதாவுடைய குரலில், கலைக்குமாருடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, வானவில் மழைப்பட்டு கரைவதுமில்லை, வானத்து நிலப்படுத்து வாசலில் வைக்கட்டுமா. உங்கள் வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் கற்ற சுற்றுவதென்ன, கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் தான் கை தட்டுவதென்ன, சிரிக்கின்ற மலருக்கு கவிதைகள் சொல்லிக்கொடு, சிலிர்க்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கொடு, கன்னத்தில் கன்னத்தில் மீசை உரசுது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது, காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:50 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். என் நாடி துடிப்புல ஒரு பிடிப்புல ஒரு நினைப்புல நீ பூத்த சிரிப்புல அந்த நெருப்புல நின்ன கொழுப்புல உன் வலையில தொடும் கலையில சுக அலையில சூடான எரிமலை இன்னும் அடங்கல வெப்பம் தனியில சித்திரை மாசத்து செண்பக கொடி பத்து வீரர்களுக்கு சொர்க்கத்தை பிடி வெத்தலை போட்டும் செவக்கலைய நாக்கு சின்ன சின்ன முந்திரியா தோட்டத்தை தொட்டவன் மந்திரியா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரல்ல, காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில், நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பில் ஏற்காடு பண்பலை வழியாக ஐயப்ப ராஜ் திண்டுக்கல் மாவட்டம் விடிய விடிய ஒழித்து கொண்டே இருக்கும் எங்கள் வீட்டு வானொலி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நிறைவு பாடல் வர காத்திருக்கிறது. செவ்விலனை நாங்குடிக்க சீவியதை நீ கொடுக்க சிந்தியது ரத்தம் அல்ல எந்த உயிர்தான். கல்லிருக்கும் தாமரையே கையணைக்கும் வான்பிறையே உள்ளிருக்கும் நாடு எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் இந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன். விழிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வமில்லை, உன்னை போல கோவில் இல்லை, தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல எனக்குத்தான் வார்த்தை இல்லை. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட குரலில் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாலியோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில் இந்த பாடலோட உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை. மொழி

அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே. அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே. இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஒடிக்காதே.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திரு

மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா நிலவே.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

அக்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இறைவரின் அருளாலும் இயற்கையின் கொடையாலும் இன்னொரு நாளை சந்திக்கக்கூடிய பேர் பெற்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்த எல்லா செயலும் இன்று உங்களுக்கு வெற்றி முகமாகவே இருக்க வாழ்த்துகிறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் ஸ்ரீயோடைய இசையில் அம்மன் படத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 4:45. திரை இசையில் பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாட வர்றாங்க. கண்ணதாசனுடைய வரிகள், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. தெய்வம் திரைப்படத்திற்காக கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில். ஸ்ரீ மகா கணபதே என்ற மாயூரம் விஸ்வநாத ஐயர் சாகித்யம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தபல்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்களம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து வாம்பே சகோதரருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:49 நொடி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில் லலிதா தேசாந்தி கேட்கலாம்.

நேரம் 5:23 47 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சாரதாவின் குரலில் அன்னபூர்ண அஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூரிய அஷ்டகம் கேட்கலாம்.